அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதையிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடாவின் நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று காலை வேளையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் வளமை போன்று உங்களுடைய ஆதரவை பெற்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஓடோடி வந்து வாழ்த்துக்களை கூறும்போது இன்னும் நிகழ்ச்சியை செய்ய தூண்டுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியான உங்கள் விருப்பத்துக்கேற்ற நன்னல்ல பாடல்களாக காற்றலையில் நான் கொண்டு வருவதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் பாடல்கள் ஒரு பாடல் ஒலிக்கப்படும். அந்த பாடலில் உள்ளே உள்ள வரிகள் அல்லது ஏதாவது பாடலில் உள்ள ஏதாவது ஒரு வரியை எடுத்து அதில் முதல் வரியாக பாடல், இரண்டாவது பாடல் ஒரு ஒளிபரப்பாகும். அந்த வகையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது முதல் பாடல்.

காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள் மற்றும் கிராமிய பாடல்கள் சொல்லி உங்கள் மனதை எல்லாம் கவர வருகின்றது, ஒழித்து கொண்டும் இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்கும் ஒரு வரியை தேடி அதில் ஆரம்பிக்கும் அடுத்த இரண்டாவது பாடலாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக இந்த தாய்க்கிழவி பாடலுக்கும் இப்போ வரக்கொன்ற பாடலுக்கும் நீங்கள் யோசிக்கலாம், இது இங்கே இந்த வரியே இல்லையே சொல்லி நிச்சயமாக இருக்கின்றது. முதல் வரியை கேட்டிருந்தால் தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஒரு வரியில் இரு பாடல்களை அட்டகாசமாக உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலிகத்திலிருந்து.

காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என்று உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களாக காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நீங்கள் விரும்பி கேட்டால் எப்படி இருக்குமோ, காலை வேளையில் மனநிலை எப்படி இருக்குமோ, அந்த வகையில் பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கரண்.

सी भैया। இங்கே கூட்டிக்கிட்டு வரணுமா ஐயா? எதுக்குங்க ஐயா? இப்ப கத்து கொடுக்க போறீங்களா ஐயா? ஐயா

0: வாழ்க்கை நிறுவனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழே தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிருமே மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழே தெரியும் தெரிந்தும் மனமேலா தாழம் இங்கு தப்பவில்லை யார் மீண்டும் தப்பு இல்லை நாங்கள் போன பாதை எழுதவில்லை
1: சகிட தடிமி தந்தானா இதய ஒலியும் கதியில் எனது இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிறதும் தருகிறதும் தரு

இதுவரை நேரமும் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம், வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிச்சயமாக அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்களாக காட்டிலையை அலங்கரித்தது மட்டுமில்லாமல் உங்கள் மனதுகளையும் அலங்கரித்து சென்றிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்தில் இருந்தேன். இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இரு வானொலி அதிபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

கலை நேரம் 11:41, மெக்ராட்சத்தில் 10:41, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:41, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:11. பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உள்ளங்கவந்த ராக நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்று 14 ஐந்தாம் மாதம் 2026 வியாழக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை 31 துல்ஹதா

பாரிசனுடைய தற்போதைய காலநிலை வானம் இருட்டாக காணப்படுகிறது. மழை 23 வீதமாகவும் ஈரப்பதம் 70 வீதமாகவும் காற்று 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக சொல்லப்படுகிறது. 11 செல்சியஸ் பாகாக காணப்படுகிறது. நாள் முழுவதும் வானம் இருட்டாக காணப்படும். அதேபோல யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலையை இப்பொழுது பார்க்கிற பொழுது 29 செல்சியஸ் பாகையாக இப்பொழுது உணரப்படுகிறது. தொடர்ந்து எதிர்வரும் சனிக்கிழமை வரை மழை இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மழை 17 வீதமாகவும் ஈரப்பதம் 79 வீதமாகவும் காற்று 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக சொல்லப்படுகிறது. அங்கும் வானம் மப்பும் மந்தாரமாக காணப்படுகிறது.

அவர்களே இது வெறும் சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக 2 மணி நேரம் மட்டுமே உள்ளங்கவந்த ராகம் வானிலை வரும் என்பதையும் நேயர்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நிகழ்வு 2 மணி நேரம் மட்டுமே வானிலைக்கு வரும். இணைந்து கொள்கிற நேயர்கள் இணைந்து கொள்ளலாம், மற்றும் வானொலியிலே வர ஒதியொட்டப்பாகின்ற அத்தனை இனிய பாடல்களையும் கேட்டு மகிழ்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றீர்கள். கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் மலேசியாவில் இருக்கின்ற மாபெரும் கவிஞர் எழுத்தாளர் முரசு நெடுமாறன் அவர்கள். இந்த முரசு நெடுமாறன் என்கின்ற இந்த முரசு என்பது முதன் முதலாக கணனியிலே தமிழ் எழுத்தை அறிமுகப்படுத்தியவர்கள், இவருடைய புதல்வர்கள். அந்த வகையிலே ஏற்கனவே பல தடவை கூட எங்களது வானொலியூடாக இணைந்து அவர் பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 85-90 வயதுக்குட்டு செல்லக்கூடிய மாபெரும் கவிஞர் இன்றைய தினம் உள்ளங்கவந்தராக மூடாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களெல்லாம் உள்ளங்கவந்தராக மூடாக ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார் என்கின்ற விடயத்தையும் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் வளமை 1-00-33-651-13-95-86 என்கின்ற ஒரே ஒரு இலக்கம் மட்டும். இந்த இலக்கம் ஊடாக மட்டுமே வானொலியில் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை விரும்பினால் கேட்டு மகிழலாம். கலையத்திலே நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அதேபோல் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோர். நீண்ட பெரும் இடைவேளைக்கு பின் பல அன்பு உறவுகள் கேட்டீர்கள், வானொலியை நிறுத்திவிட்டீர்களா நிறுத்திவிட்டீர்களா என்று. வானொலியை 29 வருடமாக பெரும் பாடுபட்டு கட்டி காத்து வந்து கொண்டிருந்தோம். இடையிலே தவிர்க்க முடியாத ஒரு இழப்பின் காரணமாக தொடர்ச்சியாகவே நிகழ்வுகளை நடத்த முடியாமல் போய்விட்டது. அதனால் எந்த விதமான நட்டம் கூட எங்களுக்கு கிடையாது, காசு தான் எங்களுக்கு மிச்சமாக இருந்தது. ஆகவே இருந்தாலும் கூட மற்ற அன்பு உறவுகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முடிந்த அளவு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வரலாம் என்று பழமையாக 3 மணி நேரம் இடம்பெற்ற உள்ளங்கவந்தராக அடுத்த அறிவிப்பு வரும் வரை 2 மணி நேரம் மட்டுமே பாதலுக்கு எடுத்து வரப்படும் என்பதை நேயர்களுக்கு அறிய தருகின்றோம்.

இதவளை வளமை ஒன்று ஒலிக்கிற அம்மா பாடல், வளமை ஒன்று அம்மா பாடலோடு நிகழ்ச்சியை எடுத்து வர போன்ற இந்த பாடல் எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களையும் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொண்டு ஒலிக்கிறது அம்மாவுக்கான பாடல் காற்றலையில்.

ஒலித்த பாடல் எனது அம்மாவுக்கான பாடல். அந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு வளைமை போல நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காற்றலை ஒலித்தது அந்த பாடல். நேற்று அன்புக்கு லண்டனிலிருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய பால் ஒரு அற்புதமான பாடலை கேட்டிருந்தார். கலங்காதே மகனே கலங்காதே என்கின்ற ஒரு பாடல். எனக்கு கூட அந்த பாடல் சிறப்பாக பிடித்திருந்தது. எனக்கு கூட பொருத்தமான ஒரு பாடல் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த பாடலை மீண்டும் காற்றலையிலே ஒலிபரப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ அந்த பாடல் காற்றலையில்

இறங்காதே மகனே, இயேசு கைவிட மாட்டார். அற்புதமான ஒரு பாடல் பேக்மனின் குரலில் ஒலித்தது. நேற்று இந்த பாடல் வெளிவரப்பானது. அந்த பாடலை கேட்ட பொழுது ஒரு அருமையான பொருத்தமான பாடலாக இருந்து அதை மீண்டும் என்று ஒளிபரப்பி மகிழ்ந்தேன். நிகழ்ச்சியை இணைந்து கொண்டு உங்களுக்கு விரும்பான பாடல்களையும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 00033 6 51 13 95 86. ஒரே ஒரு இலக்கம் மட்டுமே, 00033 6 51 13 95 86. இலங்கை வந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து வருகிற அற்புதமான ஒரு பாடல் காட்டலையில்

உடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்கள் இந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி. பன்னெண்டு மணி அஞ்சு நிமிடம், மேற்காட்சியத்தில் 11 மணி அஞ்சு நிமிடம், கனடா கழக பிராந்தியத்தில் காலை 6 மணி அஞ்சு நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:35. இன்றைய உள்ளங்கவந்த ராகம் நிகழ்வினூடாக சிறப்பு விருந்தாளர்களும் சிறப்பிக்க இருக்கின்றார். மலேசியாவிலிருந்து மாபெரும் கவிஞர் முரசு நெடுமாறன் அவர்கள்.

0: விடுததையா இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு பாடல் விளங்க வந்த ராகத்திலே ஒழித்து ஓய்ந்தது. கலிங்க நேரம் 12 மணி 11 நிமிடம், ஐக்கியராட்சியத்தில் 11 மணி 11 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6 மணி 11 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3 மணி 41 நிமிடம். இணைப்பிலே வந்திருக்கிற எங்களது அன்புக்குரிய செல்வராணி அம்மா, ஆன்மீக தாய் என்று அன்பாக எனது சகோதரர் நாதனால் அழைக்கப்பட்ட அம்மா, வணக்கம் அம்மா.
1: வணக்கம் தம்பி.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். நீண்ட பெரும் விடவலைக்கு பின் மீண்டும் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கிறோம். உங்களது குரலை கேட்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அம்மா. பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? பேர பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்?
1: எல்லோரும் சுகம் தம்பி. உங்கள் சுகத்தையும் நாங்கள் இறைவனிடத்திலே கேட்டுக் கொடுக்கின்றோம்.
0: எப்படி இருக்கிறார்கள்? தாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படி அம்மா? பேர பிள்ளைகள் எல்லாம் அப்படி?
1: ஓ, இருக்கணும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும்.
0: என்னமா சொல்லுது உங்களோட காலநிலை? இப்ப வெயில் வந்துட்டுதா? எப்படி
1: இப்ப வெயில் வேண்டியது இருக்க, மழை பெய்யதோ இருக்க, குளிர் என்ன விட இல்ல தம்பி? இப்ப குளிர்ந்து கொண்டுதான் இருக்கு.
0: குளிர் வந்து கொண்டுதான் இருக்கு, இன்னும் மாறவில்லை. என்னமா
1: அது வரட்டும், என்ன செய்யறது? அது தன்ற நேரத்துக்கு தான் வரும், நாங்கள் நினைச்ச
0: வராது. ஆனா மே மாதம் ஆகிவிட்டதம்மா, மே மாதத்திலும் இன்னும் குளிர் போகாம இருக்கிறது உங்களுக்கு என்ன? இன்னும் எங்களுக்கே இன்னும் குளிர் போகையில்லை. ஆனா மரங்கள் எல்லாம் தலைத்து பூக்கள் எல்லாம் பூக்க தொடங்கி விட்டது அம்மா. இங்க
1: எங்களுக்கும் மரங்கள் தலைத்து விட்டது. நல்லதுதானே, வரட்டும். நாங்கள் பூக்களை எதிர்த்து பார்த்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எப்பொழுதும் சுகமாக மகிழ்வாக குடும்ப சமேதர்களாக நீண்ட நெடுங்காலம் பிள்ளைகள் வீர பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து இனிதே உங்களுடைய வாழ்வு செல்ல வேண்டும் என்று நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய வர்த்தக பெருமக்கள், நேயர்கள், அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்து நாங்கள் நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி தேவாரத்தை பாடுவோம்.
0: பாடுங்களம்மா, பாடுங்களம்மா. நாங்கள் ஆடுங்கள் விளையா போன்று உங்களது கம்பீரமான குரலிலே தேவாரம் வழிகட்டும் அனைத்து நேயர்களும். அதை விட நேயர்களை விட நான் கூட உங்களது தேவாரத்தை கேட்பதிலே மிக ஆவலாக இருக்கிறேன். எடுத்து வாருங்களம்மா, கேட்போம்.
1: நன்றி தம்பி. உங்களுடைய விருப்பத்தை வரவேற்றுக் கொண்டு திருச்சிற்றம்பலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கருமலம் கல்லூர் பெருமணம் பாட்டுமையாய் தீர சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம்

சிந்தனை நிந்தனுக்காக்கி நாயினேந்தன் கண்ணனைந்திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி வாக்கு உன்மணி வார்த்தை காக்கி வாக்கு உன்மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே பூந்த இச்சை மாதமுத பெருங்கடலே உன்னை தந்தனை சிந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டுமில்லே தனியனே நெய்யாத மனத்தினை நெய்விப்பான் இத்தருமே ஐயானே உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாற தொயது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில்

உண்மையாமெனின் உலகர் முன்வரு என உரைப்பாரு. கரையாத கல்வியும் குறையாத மயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகு நீட்டாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாடாத ஈட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் துணியாத நிதியமும் கோணாத ஹோனும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவினும் மாயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசரு பாகமகளாது சுகவாணி அருண்பாமி அபிராமியே. திருமகளுலாபும் இருபுயமுராடி திருமருகநாம பெருமாள்கான் சுகதலமும் பானும் மிகுதி பெரு பாடல் தெரிதருகுமார பெருமாள்கான் மறுபுமடியார்கள் மனத்தில் விளையாடும் மரகதமயூர பெருமாள்கான் மனிதரளம் வீசி அணியருவி சூழ மறுபு கதிர்காம பெருமாள்கான் அருபருகள் நேறு பட அசுரர் மாள அமர் பொருத வீர பெருமாள்கான் அரபு பிறைவாரி விரவு சடை வேணி அமலர் பொருநாத பெருமாள்கான் இருவினையிலாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடர் கொடியின் நதி பார இருதன வினோத பெருமாளே. இலகு சிலை வேடர் கொடியின் நதி பார இருதன வினோத பெருமாளே பெரும்.

0: செல்வராணி அம்மா, அம்மா பேசுங்களம்மா. செல்வராணி அம்மா, அவனுடைய இணைப்பு ஏன் துண்டிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. அம்மா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்க வந்துடுறாங்கள். 12:21, 12:30க்கு மலேசியாவிலிருந்து பெருமதிப்புக்குரிய முரசு நெடுமாறன் அவர்கள் இணைந்து கொள்ளியிருக்கிறார். இன்றைய உள்ளங்க வந்த ராகத்தினுடைய சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு நாட்களிலும் முடிந்த அளவு ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து கொள்வார்கள். எதிர்வரும் புதன்கிழமை. ஆம், செல்வாணி அம்மா இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததம்மா, அதை பாருங்களம்மா. அம்மா
1: அந்த திருப்பூர்ல பாடி முடிப்பா.
0: ஆமா, மாடி முடியுங்களா? ஆமா ஆமா.
1: அதில சீடனாட அகில மேருமீதாட அபின காளிதானாட அவளோடன் அதிர வீசிவாதாடும் விடையினருவாராட அருகு போத வேதாளம் அவையாட மதுரவாணிதான் மறுபுவானோராட வனசமாமியாராட மயிலும் ஆடி நீயாடி வர வேணும் மயிலும் ஆடி நீயாடி வர வேணும் கதை விடாத தோல்வி மனிதர்கொள்வாளியாடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயனு தேர் மீது கனகமேத கோடூதி அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு சீவாதம் உவணமூர்த்தி மாமாயன் மறுபோனே உதயதாமேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயனு தேர் மீது கனக மீது கோடூதி அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு சீ

0: ஆடே உளமும் ஆடுவாழ்வர் பெருமாளே. தம்பி
1: சொல்லலாமா, என்ன பாடலமா கேட்போம்?
0: கேக்கு
1: கேக்குறது கேக்குறதம்மா.
0: நான் மறை அறங்களும் கனத்த வம்பல் விமல்க மேன்மகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி
1: பதங்கருடைய
0: சிவனியை போட்டி
1: மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா. உங்களது குரலே கேட்கிற பொழுது, உங்களோட குரலே தேவாரம் கேட்கிற பொழுது அவ்வளவு பூரிப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவாரங்களை கேட்கிற பொழுது எங்களுக்கு சின்ன வயதிலேயே நாங்கள் பாடத்தாளில் படித்த ஆவணங்களும் ஆலயங்களிலே நின்ற ஞாபகங்களும் வரும். அப்படியான ஒரு உணர்வு பூர்வமான தேவாரங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. இன்றைக்கு அப்ப என்ன பாட்டு கேட்க போறோம்? இன்றைக்கு
0: தம்பி, மண்ணுக்கு மருந்தாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்.
1: அருமையான பாடலம்மா. பள்ளிய பாடல் 50 வருடங்களை தாண்டி ஒலிக்கின்ற பாடல். பாடலை கேட்போம். இணைந்திருப்பை தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுது அமையட்டும். நன்றி, வணக்கம் அம்மா.
0: மிக்க நன்றி அம்மி, மிக்க நன்றி.
1: நாளை மட்டும் சந்திப்போம். நன்றி
0: நன்றி.
1: விளம்பரம் கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுவம் வானொலி இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கத்தது காணலையே சந்திரன். வணக்கம் சந்திரன். இப்ப தெரியா இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் சந்திரன்?
2: இல்ல, ரேடியோ
1: ரேடியோ வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த செல்வாணி அம்மா வந்தார், நான் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்னத்துல கேக்குறீங்க? நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களோட பேசிட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் ஊடாக உங்களது பேரிட சொல்லி அதன் ஊடாக கேளுங்க. வழக்கமாக ஒலிக்கிற எல்லா இணையதளங்கள் ஊடாகவும் வானொலி வந்து கொண்டிருக்கிறது சந்திரன். ஆமா, இப்பொழுது வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த செல்வராணியம்மா வந்தார், நான்
2: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா, நல்லது. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறார் ரதி? எப்படி இருக்கிறார்? என்னது இல்லை இன்னைக்கு கூட ஊர்ல. ஆமா, இன்னும் அந்த அந்த சமர் வந்த ஆரம்பமே தெரியவில்லை. ஒரே குளிர்காலத்தில் இருக்கிற மாதிரி மப்பும் வந்த ஆரம்பம் குளிராக இருக்கு.
2: என்ன
1: அதான் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வாசல் படுதானே. நாங்கள் தான் அவர் தவிர்க்க முடியாத மாபெரும் இழப்பை சந்தித்து அப்படியே முடங்கி போயிருந்தோம். முடிந்தளவு மீண்டும் வேண்டாம். இது ஒரு 30வது வருடத்திலே இப்பொழுது கால் வந்திருக்கிறோம். இந்த 30வது வருடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சரி முடிந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம் வந்து வந்திருக்கிறேன். ஆமாம், யாரு இல்லை, யாரும் பெறவில்லை. இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது செல்வராணி அம்மா வந்தார். யாராவது வானொலியை கேட்டால் நேர்கள் வருவார்கள் தானே. அவர் வருவார், இவர் வருவார் என்று வானொலி 30 வருடத்துக்கு முன்பு ஆரம்பிக்க பொழுது இவர் வருவார் அவர் வருவார் என்று சொல்லி வானொலி ஆரம்பிக்கல தானே. வானொலியை ஆரம்பித்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் போனார்கள். ஆனவடியாக வந்து இது வந்து வந்தால் பேசிக்கொள்ள போகிறோம், பாட்டு கொடுக்க போகிறோம். அவர் வரவில்லை இவர் வரவில்லைன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் என்ன எங்களுக்கு என்ன வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களது பணத்தை செலவழித்து நாங்கள் வானொலி நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக வானொலி நடத்தி கொண்டிருக்கிறோம். வந்தா பாடலை கொடுப்போம், பேசுவோம். வரவில்லை என்றா இனிமையான பாடலை இந்த வானொலியை கேட்கறது கொண்ட ஒரு பெரிய ஒரு குறிப்பொன்று இருக்கு, அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாடலை கொடுத்து கொண்டிருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை.

நன்றி. என்ன பாட்டு போடலாம் உங்களுக்கு? ஆத்தாயம் சொல்ல கண்டிப்பா கேப்போம் சந்திரன். இணைய சிறப்பித்தமைக்கு நன்றிகள். ரதிக்கும் ரதிக்கும் நன்றி, வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இடம்பெறும் கொண்டு பதில் உள்ளங்க வந்த ராகங்கள். முதன் முதல்ல நாதன் இந்த உள்ளங்க வந்த ராகத்தை ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு அந்த வானொலி நானகரன் 2000 ஆண்டு 96 தெரியல நிகழ்ச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அந்த நேரத்தில் மாபெரும் பெருட்செலவிலே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து போட்டுட்டு உள்ளங்க வந்தராக வேண்டும் இந்த மியூசிக்கை போடக்கில்ல அவர் வருவார் இவர் வருவார் என்று நாங்கள் யாரையுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் முதன் முதலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு மேலாக தினமும் முதல் நேராக வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருந்தவர் செல்வரா எங்களது சிவலோகநாதன் அம்மா அவர்கள். ராஜன் உடைய தாயார் சிவலோகநாதன் அம்மா அவர்கள் இன்று வரை எங்களோடு உறவோடு இருப்பவர்கள். அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால அவர் அந்த இதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அதுக்கு பிறகு எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் போனார்கள், எல்லாரும் வந்தும் போய்கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஒரு சொல்வார்கள், நாங்கள் வானொலி என்பது ஒரு துறைமுகம் போன்று இங்கு கப்பல்கள் வருவது போவது போன்று நேர்கள் வருவதும் போவதும் வழக்கமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000-2000 அதிகமான நேர்களை இந்த 30 வருடத்திலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல நேர்கள் தொடர்ச்சியாளர்களோடு இணைந்திருக்கிறார்கள், பல நேர்கள் வந்தார்கள் போனார்கள். இப்பொழுதுதான் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்கிறது. ஆகவே நாங்கள் யாரையும் வாருங்க யாருமே போங்க என்று சொல்லி யாரையுமே வெத்தில வைத்து அழைப்பதற்கு தயாராக இல்லை. வந்தால் பேசிவிட்டு பாடலை கொடுப்போம், இல்லை நாங்களே பாடலை போட்டு கேட்டுக்கொண்டிருப்போம். மிக்க மகிழ்ச்சி என்று ஒரு சந்திரனுக்கு கூறிக்கொண்டு மலேசிய பெருங்கவிஞர் முரசு நெடுமாறன் அவர்களை வானொலிக்கு அழைப்பதற்கு முன்பாக மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா என்று செல்வராணியம்மா கேட்டிருக்கிறார். அவருக்கு பாடல் வருகிறது காற்றிலையில் கேட்போம்.

0: 1988 ஆண்டு வெளிவந்த தைபிறந்தால் வழிபிறக்கும் என்கின்ற பாடல். இந்த பாடல் வந்த காலத்தில் எனக்கு வயது 6. இந்த பாடலை விரும்பி கேட்டார் கனடா டொரண்டோவிலிருந்து அன்புக்குரிய செல்வராணி அம்மா அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு உள்ளங்கமந்தராகத்திலே சிறப்பு விருந்தராக இணைந்து கொள்கிறார் மலேசியாவிலிருந்து மாபெரும் கவிஞர் முரசு நெடுமாறன் ஐயா அவர்கள். அவரோடு வானொலியிலே இணைத்துக் கொள்ளப் போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா வணக்கம். ஐயாவுக்கு முரசு ஐயாவுக்கு உடல் நன்றியாக இல்லை.
0: ஆஹா,
1: காற்றலோடு இருப்பதனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாது என்பது மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி ஐயா, நன்றி தகவல் நன்மைக்கு நன்றிகள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவரோடு பேசிக் கொள்வோம். அவரோடு பேசுவதற்கு மிக ஆவலாக காத்திருந்தோம். இருந்தாலும் கூட திடீரென உடல்நிலக்குறைவு ஏற்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? நன்றி ஐயா, தகவல் நன்மைக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் ஐயா.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி
0: நன்றி நன்றி. அன்புக்குரிய சந்திரன் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்ட பாடல் ஆத்தா உன் சேல காத்திலே காற்றலையிலே வருகிறது. பாடலை கேட்போம்.

அம்மாவுக்கான ஒரு அற்புதமான பாடல். ஆத்தா அவன் சேலை எப்பொழுதுமே கேட்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயனுடைய பாசத்தை விவரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். மருகிறது காற்றலைகளே, ஜெயமலிருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய சந்திரனுக்காக இந்த பாடல்.

ஒன்றிலே ஆகாசத்தை போல அந்த பாடலை விரும்பிக் கொண்டவர் அன்புக்குரிய சந்திரன் ஜெர்மனியில் இருந்து. கலைநேரம் 12:43 மேகராஜ்யத்தில் 11:43 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:44 தாயகம் மற்றும் தமிழகத்தில் இப்பொழுது பிற்பகல் 4:14. உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் பேராசிரியர் முரது நெடுமாறன் அவர்களை வாங்கலிலே அவரை இணைக்க முடியவில்லை என்கின்ற தகவலை இப்பொழுது தெரிவித்துக் கொண்டார்கள். இன்னொரு தடவை அவரை வானிலை இணைத்து அவரோடு பேசலாம். உள்ளங்கவந்தராகம் வளமையாக 3 மணி நேரம் இடம்பெறுவது வழக்கமாக நடைபெறுகின்ற 3 மணி நேரத்துக்கு பதிலாக அடுத்து வரும் சில நாட்களுக்கு 2 மணி நேரமே வானொலியிலே உள்ளங்கவந்தராகம் வரும் என்கின்ற தகவலை நேயர்களுக்கு அறியத் தருகின்றேன். இன்னும் 45 நிமிடங்களிலே உள்ளங்கவந்தராகம் நிறைவுக்கு வரும். இந்த வேளை வானொலியிலே நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகின்ற அற்புதமான ஒரு பாடல் உங்களுக்காக இதோ காற்றலையில் பாடலை கேட்போம். குறை ஒன்றுமில்லை மறைமூத்தி கண்ணா.

சுழல் ஒன்றுமில்லை மரம் ஊத்தி கண்ணா திருமான ஒரு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காற்றலை வந்தது. நடைபெற்று கொண்டு உள்ள கவர்ந்த ராகங்கள் அடுத்து வலிக்கின்ற பாடல் கல்லை மட்டும் கண்டால் என்கின்ற அற்புதமான பாடல் உள்ள அந்த ராகத்தில் உங்களுக்காக இதோ காற்றலை கூட வருகிறது பாடல். உள்ள கவர்ந்த ராகம் இரண்டு மணி நேரம் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நேயர்களுக்கு அறிய தருகிறோம். தசாவதாரம் திரையிலிருந்து அடுத்து ஒலிக்கின்ற பாடல் கல்லை மட்டும் கன்றால் என்கின்ற பாடல் இதோ காட்டலையில் பாடல்.

0: உள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது.
1: நீதுக்குள்ளே போகிறானோ நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும் வெண்ணிலாவை அது அணைத்திடுமா, பத்து மான்மலை.

கல்யாணம் 12:55 மகராஜத்தில் 11:55 கடாகலக பிராந்தியத்தில் காலை 6:55 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:25 இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். உள்ளங்கவந்த ராகம் 2 மணி நேரம் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு அறியத் தருகிறோம். இலங்கரிக்க வருகிற அடுத்த அற்புதமான ஒரு பாடல் மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே காட்டலையில் பாடல். இதோ பாடல் மே மாதம் திரையிலிருந்து இந்த பாடல் காட்டலையில் நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகிறது. பாடல் கேட்போம்.

காவிரி மணலில் நடந்ததும் இல்லை, கடற்கரை அலையில் கால் வைத்ததில்லை, சுதந்திரவானில் பறந்ததும் இல்லை. எனக்கு பிடித்த பாடலில் அற்புதமான ஒரு பாடல் இன்னிய இசையோடு ஒலித்தது அந்த பாடல். அடுத்து வருகிற பாடல் இது கூட ஒரு காலத்திலே கொடிகட்டு பறந்த அற்புதமான பாடல், அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்த பாடல் என்று சொன்னால் கூட மிகையாகாது. அப்படியான ஒரு பாடல் இதோ. அந்த கிளி என்ன கிளி உன்னை தேடுதே, காட்டில் கூட ஆக கலைய நேரம் 1:03.

0: ஒரு காலத்துல ஊரு கலக்கு அற்புதமான ஒரு பாடல் காட்டுல வந்தது. அந்த பாடலை கேட்கிற பொழுது நமக்கு ஒரு பழைய ஞாபகங்கள் கண்டிப்பாக, ஒவ்வொரு பாடலை கேட்கிற பொழுதும் பழைய பாடலை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு ஞாபகம் நெஞ்சை வருடி செல்லும் அல்லவா. அந்த வகையில இந்த பாடலும் காட்டில் ஒலித்தது. இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய தம்பி பாலன், வணக்கம்.
1: இனிமையான மதிய வணக்கம் சரவணையூர் சொல்றேன். அப்படி நலமா உச்சமா இருக்கிறீங்க.
0: நலமா இருக்கிறோம் தம்பி, நலமாக இருக்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஜீவா? எப்படி வீட்டில் ஒரு நிலைமை எல்லோரும்
1: எல்லாரும் பல நல்ல நிலைமையா இருக்கோம்னு சொல்லி. ஆனா நந்தி அண்ணா
0: என்ன சொல்லுது
1: இன்னைக்கு? நாதன் மணிக்கொண்டு குடும்பம் எல்லாரும் சொன்னாரு,
0: எல்லாரும் நிலமா இருக்கிறார்கள் அங்கே. அப்படியே நலமும் நலம் இல்லாமலும் செல்வானி சொல்ற மாதிரி, செல்வானி அம்மா சொல்ற மாதிரி நலம் இல்லாட்டாலும் நலம் ஒன்று சொல்லிக் கொள்ள வேணும் தம்பி. என்ன
1: வணக்கமா கடை சொல்லுவோம் நலம் சொல்லி,
0: நலம் ஒன்று சொல்லிக் கொள்ள வேணும். என்ன அப்படியே முடங்கி போயிடக்கூடாது, ஏதோ ஒரு வகையில நாம சொல்லுவார்கள் நடமாடி திரிய வேண்டும். என்ன முடியவில்லை என்று சொல்லி முடங்கி கிடக்காம முடியும் என்று சொல்லி முயற்சி எடுக்க வேண்டும். என்ன
1: சொல்லுவேன், எனக்கு செய்தானே உங்களுக்கு செய்தானே. நான் சொல்றேன், பலத்தோட இருக்கேன், நலத்தோட இருக்கு.
0: இல்ல இல்ல, நமக்கு இருக்கிற அந்த பலம் ஒவ்வொரு அதான் சொல்வார்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம். என்னுடைய சிறியதாயார் அண்மையிலே இறந்துட்டார். அவர்கிட்ட நான் போகும்போது கடைசியாக என்னட்டு சொன்ன வார்த்தை தான், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி போட்டு தூங்குற நேரம் தூங்கு, எப்போதும் அவர் உன்கூடியே இருப்பார் என்று சொல்லி அவர் என்கூடியே இருக்கிறார் என்று நான் நினைத்துக்கொண்டு போரடங்கள் வாரடங்கள் எல்லாம் பத்திரமாக போய் பத்திரமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பது அது ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்துகிறார் அவர் தானே. நேற்று கூட தமிழ்நாட்டில் வந்து அந்த சபாநாயகர் இயேசுவனுடைய பைபிளில் இருக்கிற உன்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை, உன்னால் முடியும் என்கிற அந்த வசனங்களை சொல்லித்தான் அந்த நேற்று சபையை தொடக்கினார். என்ன மிக பெருமையாக இருந்தது. உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க அப்படியே நடந்து கொண்டிருக்கு. பார்த்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வருகைக்கான காலம் மிக அண்மையிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன
1: ஆமே, நான் அப்படியே ஆகட்டும். அப்படியே வந்துட்டேன்டா, எவ்வளவு நிம்மதி என்ன, இவ்வளவு விடுதலை கிடைக்கும் சொல்லிடாது.
0: இல்ல அது அல்ல, அதுல பைபிள படிக்கிற பொழுது பைபிளண்டு ஒரு சமய நூலண்டு படிக்காம, அதாவது நேற்று சொன்னார் அந்த சபாநாயகர் சொன்னார், நான் அஞ்சு பேருக்கு கொடுத்தேன் முதல்ல, ஆண்டவர் பத்து பேரை கொடுக்க வைத்தார், பிறகு பத்து பேரை கொடுத்தேன் அதை ஐம்பது பேரை கொடுக்க வைத்தார். அது நீங்க கேட்டுள்ள தெரியல, ஐம்பது பேரை கொடுத்தேன் அதை ஐயாயிரம் பேரை கொடுக்க வைத்தார், ஆண்டவருடைய சித்தம் அது அப்படி என்று சொல்லி அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார். அது வந்து பைபிள்ண்டு படிக்காம அதில் இருக்கிற வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுதலாக இருக்கட்டும், ஆதியமாக இருக்கட்டும், ஏதாக இருக்கட்டும், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் பைபிளோடு ஒத்து போகிறது, அது வேறு. ஆனால் அதை வந்து மதம் என்று சொல்லி பார்க்காம அந்த வசனங்கள் என்ன சொல்லப்படுது. இந்த ஜெகன் அவர்கள் வந்து இந்த விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர் வந்து பைபிளில் இருக்கிற வசனத்துக்கு முதல்ல இது நான் சொல்லல, இது தொலைக்காட்சியிலே இத்தினாந்து கதை சொன்னார்கள் என்று சொல்லி அந்த தொலைக்காட்சி செய்தியையும் ஒளிபரப்பித்தான் அவர் அந்த விளக்கங்கள்லாம் சொல்லுவார். என்ன அது பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு ஒத்து போகிற செய்திகளாக இருக்கிறது. ஆமா, அந்த ஒருவர் ஒருவர் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வசனம் கூட அது வந்து அவர் சொன்னார் வந்து இந்த பாருங்க, இத்தனாம் ஆண்டு இத்தனாம் தேதி இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது, இதோ காட்சி என்று அந்த காட்சியை போடுறார். அதுக்கப்புறம் அது வந்து கொரோனா வந்தது, ஒருத்தர் கையில தொட்டா கொரோனா தொத்தி எல்லாரும் வளர்ந்தார்கள் என்ற வரலாறு நாம பார்த்திருக்கிறோம் அல்லவா. அந்த வகையில வந்து
1: அருமையான
0: வசனங்கள், அது நல்ல ஒரு தொடக்கம். அங்க வந்து அது ஒரு பொதுவாகவே அந்த வசனங்களை சொல்லி அந்த அது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களை எப்பவுமே நாம் பாராட்ட வேண்டும். அங்கே அந்த ஆரம்பம் என்பதும் அதை விட வந்து பலர் பலவிதமாக சொன்னாலும் கூட சில பேருக்கு விஜய பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, இவர் இந்த கழிக்க போகிறாங்கிறாக்கள்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் உங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை, ஒரு ஆட்சிக்கு வருவார், ஏதோ 10 சீட்டு வரப்போகுது அல்லது 15 சீட்டு வரப்போகுது, இவ்வளவு மக்களும் வருகிறார்கள், இது வாக்காகாதான் கூட நாங்கள் கூட கருத்து கணிப்பில் சொல்லி நாங்களும் மோதவில்லையே பதவி போட்டோம். திமுக வந்து அமோகமாக வெற்றி பெறுகிறதெல்லாம் போட்டிருந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுடைய சித்தம், அவர் இன்று முதலமைச்சராகி எல்லா விடயங்களையும் படபடன்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த அன்றைக்கு சிங்கப்படை அமைக்கப்பட்டு விட்டது, அதுக்கான போலீஸ் படை அமைக்கப்பட்டு அதனுடைய வேல் தொடங்கப்பட்டிருக்கிறது. 747, 757 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இலவச மின்சாரம்னு சொல்லி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நூறு கொடுத்தார்கள், இப்பொழுது 200 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் முடிந்ததை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அது அவரை வரும் நல்லது செய்கிற பொழுது நாம் பாராட்ட வேண்டும். என்ன
1: இப்ப காலங்காடி பார்த்தேன், ஒரு அந்த மகளிருக்கு போலீஸ் சிங்க படைன்னு சொல்லி அந்த
0: அமைச்சிருக்கிறார். வாகனங்கள்லாம் அவங்களை ஒதுக்கி எல்லா அந்த அவர்கள் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். அதை விட நேற்று நான் அவங்களோட பேசினது தெரியவில்லை. திருச்சியில வந்து 300 ரவுடிகள் தாங்களாவே பொழுது சரணடைந்து, நாங்கள் வந்து இதிலிருந்து இந்த ரவுடி வரி எல்லாம் விடுறோம் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு படங்கள் நடக்கிற மாதிரியான நிகழ்வெல்லாம் வந்து நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதை எப்பவுமே நாங்கள் பாராட்டி கொள்வோம். நல்லதை வந்து அது நல்ல விஷயங்கள் எப்பவுமே நல்லது மக்களுக்கு நடக்க வேண்டும். அதை விட அவர்கள் இலவசமாக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் கூட நடைமுறைக்கு ஒத்துவருமான்றதை பார்த்து செய்வதாக இருக்கிறார்கள், செய்வார்கள். இல்லை ஒரு ஒரு ஒரு கட்சி சொல்லுது 2000 ரூபாய் தருவேன்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுதாண்டா பாலன், ஏன் ஒரு 500 ரூபாய் கூட்டு கொடுக்க முடியாது? ஏற்கனவே ஒரு கட்சி சொல்லுது, நான் வந்த ஆட்சிக்கு வந்த மாட்டா இப்ப 1000 தாரம், இன்னொரு 1000 சேர்த்து 2000 ரூபாய் தாரம் என்று சொல்றார்கள். பொங்கலுக்கு 5000 ரூபாய் போட்டார்கள், வேற காசு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கட்சிக்கு 2000 கொடுக்க முடியும் என்றால் ஏன் இவரால் வந்து இன்னொரு 500 ரூபாய் கூட்டி கொடுக்க முடியாது? கொடுக்கலாம் தானே, சென்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே இருக்கின்ற IAS அதிகாரிகள் எல்லாருமே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட அங்கே ஒரு விபத்து நடந்திருக்கிறது, அதில் ஒரு போலீஸ் அதிகாரி உத்தியோகத்தர்வர் இறந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கும் 30 லட்சமும், அந்த விபத்தில் இறந்தவர்களுக்கும் 3 லட்சமும் நேற்று உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டால் தமிழ்நாடு என்பது பெரிய சனத்தொகை கூடிய ஒரு நாடு, அங்கே சில விடயங்கள் சாத்தியப்படாது, இருந்தாலும் கூட அதை அவர்கள் செய்கிறார்கள், நல்ல விஷயங்களை செய்யட்டும்.
1: நான் பார்க்கவில்லை.
0: இந்த தகவலை மட்டும் பார்த்தேன், இதை வந்து அவர் கொடுத்தாரண்டா. அதை விட நேற்று முழுக்க அந்த சட்டசபையில் நடந்த விவாதங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாமே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டது. அது எல்லோருக்குமே இவ்வளவு காலமும் நடக்கவில்லை. அது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு குறைவு, பல காலமாக அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். நேற்று அது வந்து தொலைக்காட்சியிலே விவாதம் நடந்தது. விவாதம் நடக்கிற பொழுது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வெட்டு வெளிச்சமாக தெளிவாக எல்லோருமே என்ன நடக்குது என்று பார்க்கவும், மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், பலரும் என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு ஆட்சி வந்து 4 நாட்கள் தான், ஏதோ 4 வருஷம் இந்த ஆட்சி வந்ததாக வந்த மாதிரியும் இந்த 4 வருஷத்துக்கு அவர்கள் செய்யவில்லை என்ற மாதிரி கூட பல உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினார்கள். வேடிக்கையாகவும் தெளிப்பாகவும் இருந்தது. வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும் அல்லவா, ஒரு 100 நாள், 200 நாள், அந்த திட்டங்கள் இருக்குல்லவா, இந்த 100 நாளுக்குள் இதை முடியுங்க. 4 நாளுக்குள் 750 மதுக்கடைகளை மூட முடியுமாண்டா, வருகிற காலங்களுக்கு எத்தனை மதுக்கடைகளை மூட முடியும்? அப்ப அந்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது பேச வேண்டும், அது போற முடியும். ஆனா அதுக்கு எதுக்கும் ஏதாவது ஒருவருக்கு ஒரு, அதாவது முதலமைச்சர்ங்கிற பொழுது அவருக்கு அதுக்குரிய அவகாசம் வேண்டும் இல்லை, கேட்டார் அந்த அன்றைக்கு மேடையில், எனக்கு அவகாசம் வேண்டும், அந்த அவகாசத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு 200 நாள் தாருங்க, அல்லது ஒரு 100 நாள் தாருங்க, அந்த 100 நாளுக்கு செய்யறேன்னா அந்த 100 நாளுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு என்று பார்த்துட்டு மிச்சத்தை பார்க்க வேண்டியதுதானே.
1: ஆமா, எல்லாரும் மெச்சினமே வந்து உடனே
0: அதை விட என்னொரு நல்ல விஷயத்த சொல்லி இருக்கிறார் வந்து என்னன்னு சொன்னா, ஏற்கனவே திமுக அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக நலத்திட்டங்கள், அது எந்த திட்டமாக இருந்தாலும் அதை நான் நிறுத்த மாட்டேன். இந்த அன்றைக்கெல்லாம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கொடுப்பனவு இன்றைக்கு வங்கிக்கு போய்விட்டது, எல்லாருக்கும் அந்த பணம் போய்விட்டது. அதே போன்று ஏற்கனவே திமுக கருணாநிதி மகளிர் தொகை என்று 1000 ரூபா கொடுத்தது, அப்போ இந்த இவர் 2500 ரூபா சொன்னார், அதை தான் மறுபரிசீலனை செய்து தருவதாகவும் இப்பொழுது இந்த 1000 ரூபாய் வந்து அதே பெயரிலேயே வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கருணாநிதி மகளிர் துறை ஸ்டாலின் அந்த தொகை உதயநிதி சொல்லி அவர்கள் தங்களது குடும்ப பேரில் தான் அந்த சமூக நலத்திட்டங்களை செய்தார்கள், அம்மா உணவகம் ஜெயலலிதாவுடைய பெயரில் அப்படியே அதெல்லாம் இருக்கிறது. அதே அந்த நாகரிகத்தை பின்பற்றி இவர் சொல்லியிருக்கிறார் வந்து என்னென்ன அந்தந்த பேரில் நடக்கிறதோ அதெல்லாம் அப்போ அப்படியே நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை, சில பேர் சொல்லி போடுவாங்க உடனே, இல்லை இது வந்து ஆட்சி மக்களுடைய இவ்வாறு அனுருகுமாறு சொன்ன மாதிரி. இப்போ ஒரு கட்டிடம் கட்டுகிற பொழுது அந்த கட்டிட திறப்பு விழாவிலே வந்து கட்டிடத்தில் வந்து போடுவார்கள், இன்னார் உடைய பெயரில் இவர் தான் திறந்தார், இவர் தான் அத்திவாரம் போட்டார், இவர் தான் கதவை திறந்தார், இதை இவர் தான் சொல்லி. ஆனால் இப்போனும் கிடையாது, இப்பொழுது பொதுமக்களின் பணத்தில் இந்த கட்டிடம் இப்போ அங்கே கொழும்பில் வந்து பஸ் நிலையம் திறக்கப்பட்டது, பொதுமக்களின் பணத்தில் இந்த கட்டிடம் இத்தினாந்தே திறக்கப்பட்டது, ஆற்று பேரும் இல்லை. ஆனா தமிழகத்துல வந்து இவர் சொல்றாரு வந்து நாங்கள் வந்து அது அப்படியே இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கும் எந்த மாற்றம் வரான்னு சொல்லுறா, அது அதுல பெரிய பெருந்தன்மை இல்லவா? உதயநிதி என்றவர் பேசுறார் வந்து, நானும் திமுகவுக்கு சார்பாக தான் இருந்தவன் இருக்கிறவன், எங்களை வருடம் அழைக்கிறவர்கள் அதற்கு நன்றி கணமாக இருக்க வேண்டும், ஒரு வருடம் எங்களுக்கு அழைத்து எங்களுக்கு நட்சத்திர ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் தந்து எங்களுக்கு மாநாட்டிலேயே வங்கிவிட்டு அழைப்பவர்கள் அது ஒரு விடயம். ஆனால் அவர் நேற்று பேசினது அவ்வளவு தவறு, அவர் வந்து வெளிநடப்பு அவர் வாக்களிக்காமல் அங்கே இருந்திருக்கலாம், அதை விட தன்னுடைய தயவில் தான் இவர்கள் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னது தவறு. 140 பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தன்னுடைய தேவைன்னு சொல்ல முடியாது என்றால் அது வேறு கட்சிகள், இவர்களே ஏற்கனவே பல தடவை வந்து வேறு வேறு கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்தவர்கள் என்ன?
1: சரி, என்ன நானு முந்த நாள் கூப்பிட்டு போயிட்டா போய் கட்டி பிடிச்சி சிரிச்சு வரவேற்று போட்டு நேற்று போட்டு தாக்க பாத்தீங்க, ஒவ்வொரு பசங்க ஈட்டி பாயிரம் பசங்க என்ன.
0: ஆமா, இல்ல இல்ல, அது வந்து கிண்டல் ஒரு பக்கம், அது பெரிய வந்து இவ்வளவு காலமும் ராஜா மாதிரி ஆண்டவர்கள் அங்கே அந்த விட அங்கே போகிற மாநாட்டில் விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே 5000 பேர் வெளிநாட்டில் வந்திருப்பார்கள், அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அப்போ அவன் மகனம் பெறுவார்கள், அவ்வளோ கம்பீரமாக வந்து செல்வார்கள். அப்போ அப்படியான ஒரு ராச வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பேரிழப்பு தானே. இனி வருகின்ற நாட்களில் வந்து இது வந்து இப்படியே சுமூகமாக போகும்னு சொல்ல முடியாது. இப்போ அனுரகுமார வந்து கமிஷன் வச்சிருக்கிற மாதிரி இவர்களும் கமிஷன் போட்டு இந்த பணங்கள்ல அங்கே போனது என்று கேட்குற சூழ்நிலை கூட வரும். என்ன வருகிற பொழுது இவர்கள்லாம் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய காலம் எல்லாம் இறக்கக்கூடும். என்ன,
1: அதான் நான் அடிக்கடி யோசிக்கிறேன், நான் இப்ப எங்கட ஜனாதிபதி எடுத்த அப்படியே இந்தியாவில எடுக்கலாதோ
0: வரும், கண்டிப்பா வரும் பாலன். என்னடா இவர்கள் வந்து இப்ப வந்து
1: அப்படியே ஒரு எடுக்கலாம்
0: வேற எடுக்கலாம் இப்போ வந்து விசாரிக்கலாம் வந்து இப்போ என்ன நடந்தது, என்ன எவ்வளோ நடந்தது, எவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது, அங்கே பணங்கள் அந்த குற்றம் சாட்டி கொண்டிருந்தவர்கள் வந்து அதுக்குரிய விளக்கத்தை வந்து அரசாங்கத்தால் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன பொது பணம் தானே,
1: இல்லை அப்படி எடுத்தா அவனவே உங்களுக்காக போகணும்.
0: இல்ல அது நீதிமன்றத்துல வந்து பொதுநல பொதுநல ஒரு பொதுவாக யாராவது வழக்கு தொடர வேண்டும், இந்த இதுல வந்து இவர்கள் இப்படி செய்தார்கள், இதுல மோசடி பண்ணார்கள், இலவசம் சொல்லி இப்படி பண்ணார், அப்படி பண்ணு சொல்லி அவர்கள் வந்து சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுதுதான் வந்து
1: நான் சொல்றேன், அது இல்ல பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி இலங்கையில செக் பண்ணி இவெல்லாம் முடிவு எடுத்தா நேற்று வந்து நான் கூப்பிட்டு ஒரு ஆள் விசாரிச்சது, வருமானம் வந்தது அது விடுபடணும்னு சொல்லிதான் அந்த அண்டை கூட விசாரிக்கிற ஒரு ஆளு இலங்கையில. அப்படி இவே இந்த வருமானம் ஒரு இருந்தது கூட இருந்தா காலம் வந்தது புருகாட்டு.
0: அதுக்காகத்தானே பாலன் வந்து அதுக்காகத்தானே வந்து அவர்கள் வந்து இப்ப சொத்து விவரம் சமர்ப்பிப்பார்கள். என்ன இப்ப வந்து தேர்தலில் வந்து பங்கு பெற்றதுக்கு முதல்ல வந்து ஒவ்வொரு தரம் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அந்த சொத்துக்கு மேல மேலதிகமாக சொத்து வந்தால் அதை வந்து அரசாங்கம் இல்ல வருமான வரி அலுவலகம் பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு எவ்வளவு சொத்து வந்தது
1: அப்படி அப்படி எடுத்து அப்படி இந்தியா தமிழ்நாட்டில் எடுத்தா
0: எடுக்கலாம்.
1: முக்காசி பேர் கொடுத்தானே
0: எடுப்பார்கள். ஆமா ஆமா எடுப்பார்கள். ஏன்டா இவர்கள் வந்து முனைப்பாக செயற்பட்டால் கண்டிப்பாக அந்த விவரம் அது வந்து மத்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது. அது தமிழக அரசு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். வீடுகளில் போய் ரைட் அதாவது வந்து வீடுகளில் போய் சோதனை நடத்துவதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு எதிரானவர்களுடைய வீடுகளுக்கு போய் அந்த இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. விஜயனுடைய வீட்டுல கூட அந்த ரைட் நடந்திருக்கிறது தானே நடந்தது.
1: இவருக்கு அந்த அதிகாரம் இல்ல மத்திய அரசு
0: அந்த அதிகாரம் இருக்கிற மத்திய அரசு அதை செய்யலாம். அந்த அவர்களுடைய வருமான வரி துறை வந்து கேட்கலாம் சொத்து சேர்த்துக்கிறீங்க உங்களுக்கு எப்படி வந்தது ரெண்டு விவரங்களை கேட்கும். அப்படி நடந்திருக்கிறது நடக்கிறது. ஆனா அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கு சார்பானவர்களோட தங்களுக்கு சார்பானவர்களை விட்டு விடுவார்கள்.
1: மத்திய அரசு ரைட்டு இலங்கையில மாதிரி இல்ல ரைட்டு
0: மத்திய அரசு தான்
1: மற்றது இந்த டிஜிஎஸ் இந்த மகன் இந்த அவர் வந்து சொத்து சேர்த்து பார்த்தாலும் சேர்த்தான்னு சொல்லி இத்தனை 1000 1000 அங்க இந்தியன் காசு மில்லியன் கணக்கில் இருந்தாலும் சொல்லி கணக்கு காட்டுறாங்க. அது வந்து சேர்ச்சியில் கொடுக்குற ஆசை எல்லாம் அறியல. அவர் என்ன அன்றைக்கு அடைக்க விட்டுருக்கேன் அவருக்கு ஒரு ஒன்றுமே ஆக்சிடென்ட் சும்மா அந்த சிரங்கள் போட்டு இது பிடிச்சதால போய் செக் பண்ணது அந்த புலனாமைத்துறை அது கணக்கு காட்டிட்டு அதெல்லாம் ஆக்கள் பொதுமக்கள் சபையில சேர்ந்த ஆசைகள்னு சொல்லி 195 இடத்துல
0: என்னன்னா
1: மற்றது இந்த டிஜிஎஸ் நிலையின் மகன் இந்த அவர் வந்து சொத்து சேர்த்து பார்த்தாலும் சேர்த்தான்னு சொல்லி இத்தனை 1000 அங்க இந்தியன் காசு மில்லியன் கணக்கில் இருந்தாலும் சொல்லி கணக்கு காட்டுறாங்க. அது வந்து சேர்ச்சியில் கொடுக்குற ஆசை எல்லாம் அறியல. அவர் என்ன அன்றைக்கு அடைக்க விட்டுருக்கேன் அவருக்கு ஒரு ஒன்றுமே ஆக்சிடென்ட் சும்மா அந்த சிரங்கள் போட்டு

0: சென்னையிலேயே பல
1: பெரிய
0: இடங்கள்ல
1: வெள்ளி,
0: அவருடைய பாரிய
1: பெரிய வெள்ளி.
0: பாரிய
1: ஆ,
0: பாரிய
1: அது
0: காட்டுல
1: அது
0: இருக்கா.
1: அதுக்கெல்லாம் அது மன்ன துபாயில் அடிக்கிற வீடு எத்தனையோ மாடியில எவ்வளவு முடிஞ்சுன்னு சொல்லுங்க. ஆகும் பொதுமக்கள் எல்லாம் வந்து ஊழியத்தில் ஆக்கள் தான்.
0: அவருடைய சொந்தமாக விமானம் இருக்கிறது இல்லை அவர்களிடம்.
1: அவர் வந்து அந்த அந்த காரோன்யா யூனிவர்சிட்டி அதெல்லாம் ஃப்ரீ, அங்கே படித்ததெல்லாம் ஃப்ரீ.
0: ஆமா, இல்ல அது வந்து அது வந்து மக்களுடைய மக்கள் வந்து அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். ஏற்கனவே இலங்கையில கூட ஒருவர் வந்து ஒரு பாஸ்டர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரிடம் கோடிக்கணக்கான பணம் இருந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டது, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்லி. அது வந்து மக்களுடைய அன்பளிப்பிலே கிடைத்த பணம், அதை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அன்பளிப்பிலே நன்கொடை இப்ப வந்து நாங்கள் வந்து இப்ப அறக்கட்டளைக்கு பணம் வாங்குறோம்னு சொன்னா, அறக்கட்டளைக்கு வாங்குற பணம் வந்து நன்கொடை. நாளைக்கு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளவு பணம் வந்தது, உங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கா என்று கணக்கு கேட்டால் நாங்கள் தூக்கி காட்டுவதற்கு அப்படியே எல்லா கணக்குகளும் வச்சிருக்க வேண்டும். என்ன இவ்வளோ பணம் வந்தது, அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வேலை செய்கிற பொழுது நாங்கள் உடனே அந்த அண்டண்டைக்கே இவ்வளோ பணம் வந்தது, இந்த பணத்துக்கு இந்த வேலை செய்து விட்டோம்னு சொல்லி அண்டண்டைக்கே கணக்கு முடிக்கிறோம். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் 50 பேருக்கு உதவணும் கொடுக்கோம். 50 பேருக்கு உதவணும் கொடுக்கோண்டா 1 லட்சம் ரூபா வந்தாண்டா 2000 ரூபா படி 50 பேருக்கு கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி அந்த இடத்துலேயே வீடியோ பதிவு போடுறது காரணங்கள் வந்து இதுக்காகத்தான். நாளைக்கு ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது எல்லாமே ஆவணமாக இருக்கும். என்ன மற்றபடி இதை வந்து மற்றவர்களை காட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை. ஒவ்வொருடமும் நாங்கள் பொதிகளை காட்டுவதும் அந்த விவரங்களை சொல்லுவதும் வந்து அதுக்காகத்தான். என்ன இப்பொழுது 24ஆம் தேதி எங்களது அறக்கட்டளை மூலம் வந்து மாதா மாதம் 1500 பிள்ளைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் 24ஆம் தேதி செல்வராணியம்மா அவர்கள் இந்த மாதத்துக்குரிய பணம் காட்டுகிறார். அப்போ அது அன்றைக்கு நடக்கிற பொழுது இன்னாருடைய நிதியிலே இவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே வீடியோவில் அவர்கள் சொல்லுவார்கள். என்ன அப்ப கணக்குகளுக்கு அதே மாதிரி தான் இந்த கணக்குகள் நன்கொடைகள் வாங்குகிறவர்கள் அப்படியானவர்கள் வந்து கணக்குகளை பத்திரமாக வச்சுக் கொள்வார்கள். ஏண்டா அது கோடிக்கணக்காக வருமானங்கள் வருகிறவர்களுக்கெல்லாம் பெரிய சிக்கலாக இருக்கும். அது கண்டு அவர்கள் ஒரு துறையை வச்சிருப்பார்கள், அதுக்குரிய கணக்குகளுக்கெல்லாம் அப்படியே வந்த உடனே தூக்கி காட்டுறது வச்சுக் கொள்வார்கள். அப்படித்தான் தினகணக்கு நடந்தது. கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கணும்னு சொன்னா யாருமே எதுவும் பண்ண முடியாது இல்லவா. இப்ப வந்து என்கிட்ட 10 ரூபாய் இருக்கண்டா, அந்த 10 ரூபாவை 6 தந்தது, பாலன் தந்தார், இந்த இருக்க ஆதாரம் ஏன் தந்தார், எனக்கு என்னுடைய தேவைக்கு என்னுடைய செயற்பாட்டுக்கு அல்லது எனக்கு அன்பளிப்பாக அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தந்தாரன்றா காரணத்தை காட்டிட்டா வாரம் என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன
1: ஒருவர்
0: வந்து தசம பாகம் சொல்கிறப்பொழுது மாதத்துல வந்து 50 பவுன் கொடுத்தாரண்டா, மாதத்துல 1000 பேருடைய தொகையும் கணக்கு பாருங்க எவ்வளவு பேர் தான். அதபடி அந்த அந்த பணத்தை பேங்க்ல போடுறது அதுக்கு பாரு வட்டிய கணக்கு பாருங்க. அப்ப அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கிற பொழுது யாருக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லைப்பா. எல்லாமே சரியா இருக்க வேண்டாதான் தினகரனுடைய இதுக்கும். அவரும் கோடிக்கணக்கா இவ்வளவு கட்டணங்களை கட்டினார் இவ்வளவு செய்தார் என்று சொல்லி சொன்னா அவர் வந்து சரியாக இருக்கிறார் என்ற படியா தான் துணிந்து போய் அவர் கணக்கெல்லாம் காட்டினாரு. என்ன
1: அப்படிதான் அவருக்கு அன்னைக்கு ஒரு 3-4 கிழமை ஒரு சபை அந்த லைஃப் மீட்டிங்ல சொன்னவர் இவ்வளவு பொதுவாக எங்களோட உறவுகள் அந்த காசுகளை சேர்த்து சின்னத்துல வர சேர்ந்த காட்டி இப்போ பில்டிங்கா இன்னும் மில்லியன் பவுன்ஸ்ல வேண்டியிருக்காரு சொந்த பில்டிங் ஒன்று. அதெல்லாம் சேர்த்து நடக்கும். வாடகை நடத்தின வேல் சொந்த பில்டிங் பண்ணி பாப்பா, அதுவும் பெருசாக்குறதுக்கு இன்னும் அதோட பெருசு வேணா போயிடும்.
0: தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்கிறது பெரிய பெரிய கட்டிடங்கள், 3 மாடி கட்டிடம், 4 மாடி கட்டிடம் அவருடைய பேர்ல, அந்த சபையினுடைய பேர்ல. நானே போற வழியெல்லாம் பார்த்திருக்கிறேன் பல இடங்கள்ல. என்ன நல்ல கால நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யறேன். நிறைவு செய்யறதுக்கு நேரம் வந்து மட்டும் நீங்கள் உங்களை வளைய போன்ற உங்களது செபத்தையும் பாடல்களை அடுத்து பாருங்கள். காலையில உங்களோட நேற்று கேட்ட பாடல்
1: அவர் வந்து இன்றைக்கு யூடியூப்ல எங்களை தட்டி பார்த்தாங்க இருந்தது. இந்த சர்ச்சுக்கு போயிருக்கலாம் மக்களுக்கு சில ஆக்கள்கிட்ட வந்து பைபிள் இருக்காதான், பைபிள் இருக்காதான்.
0: அதான் நான் சொன்னேன், இப்ப 5 பைபிளை கொடுத்தார் முதல்ல, அதுக்கு பிறகு 10 பைபிளை கொடுத்தார். அதை நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். அது 5000 ரூபாய் 5000 பைபிளை கொடுக்க அளவுக்கு தன்னை இறைவன் உயர்த்தினான் என்ற அந்த விருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று நான் அவருடைய முழு விவரம் கேட்டேன் பாலர்.
1: இன்னைக்கு அந்த பயம் இதுல எனக்கு மெசேஜ்ல எனக்குது 50,000

0: பைபிள் கூட பண்ணி கொடுத்தாராம் 50,000.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது இறைவனுடைய செயல் எல்லாமே. நல்லது பாலன். நான் வந்து இந்த நிகழ்ச்சியை அது 3 மணி நேரத்தை கொஞ்சம் முன்னுக்கு நிறுத்த வேண்டும். அனபடியாக வந்து எதுவரை என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அனபடியாக நீங்கள் வந்துக்கிறீங்க, ஏற்கனவே செல்வாணி அம்மா வந்தார், சந்திரன் வந்தார், ஜெயமல் இருந்து மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். ஆமாம், விநாயகர் சிறப்பித்தமைக்கு நீங்கள் நன்றி அன்புக்குரிய பாலன். நேற்று நீங்கள் கேட்ட பாடல் கலங்காதே மகனே, கேளுங்க பாலன் கதையை தானே கேட்க வேணும். என்ன கதையை தானே கேட்டு போட்டு வரது சொல்லுவாங்க. உடையில கதைச்சா நான் சொல்லுறது முழங்காது, நீங்க சொல்றது முழங்காது. நீங்க நேற்று கேட்ட பாடல் இருக்கிறதா, கலங்காதே மகனே பாடல், அந்த பாடலே காலையிலே போட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். எனக்கு பிடித்த அந்த பாடல் அற்புதமான பாடல் என்று சொன்னேன், அவ்வளவுதான். என்ன சொல்லுங்க,
0: என்னென்ன பண்ணிக்கோனா? ராதாகிருஷ்ணன் வந்துடா
1: வரையில்லை, நிகழ்ச்சி கேட்டா வருவார் தானே? நான் இன்னைக்கு வரையில்லை, நேற்று வரையில்லை, இன்னைக்கு வரையில்லை, கேட்டா வருவார் காலையில். அவர்களுக்கு இப்பதான் 7:30 தூங்கி கொண்டிருக்கிறாரு, என்ன தெரிய இல்லை. வந்தா நான் நிகழ்ச்சியை நிப்பாட்ட போறேன், இப்ப உங்களுடைய நிகழ்ச்சியை நிப்பாட்டி விடுவேன்.
0: ரொம்ப நன்றி அண்ணா. வனம் போல மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த
1: இறைவனுக்கு,
0: உயிர் தெழுந்த இயேசுராஜனுக்கு, உலகத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, ஐடிஆர் வானொலி அதிபருக்கு அன்பு சகோதரர் சரவணை திருவாளர் விசுவாசன் செல்றான்னா, செல்றான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்றானுடைய பாசு தம்பி சரவணையூர் திருவாளர் விசுவாசம் அம்மலோத்தோ நாதன் அண்ணா, நாதன் ஆண்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் சக அறிவிப்பாளர் குடும்பங்கள், நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம்பானொலியின் அதிபர்கள் அன்பு சகோதரர் கள்ளியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜுகம்பானொலியின் சக அறிவிப்பாளர் குடும்பங்கள், கடந்த சிறப்பிக்கிற நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் ஐடி அருவானொலி ஜுகம்பானொலி கடந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு, லண்டனிலிருந்து இச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன், பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் அண்ணா புனித லூக்காளர் சுவிசேஷம் 16 இறை வார்த்தைகள் 19-31 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரரும் இருந்தார். அவர் பருக்கள் நிறைந்தவராய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருக்கு கிடந்து அவருடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தார். நாய்கள் வந்து அவர் பருக்களை நக்கிட்டு, பின்பு அந்த தரித்திரர் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவர் மடியிலே லாசருவையும் கண்டார். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி லாசருவை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி யுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார், அதை நினைத்து கொள். இப்பொழுது அவர் தேற்றப்படுகிறார், நீயோ வேதனைப்படுகிறாய். இப்பொழுது அவர் தேற்றப்படுகிறார், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கலந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கலந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான், அப்படியானால் தகப்பனே, எனக்கு ஐந்து சகோதரங்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானை நோக்கி, அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அந்த ஐஸ்வர்யவான், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவர் அவ்விடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு, அப்படியல்ல ஒருவர் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். மனம் இல்ல, மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தொழுந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். இதெல்லாம் வந்து சுருக்கமாக, அந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யனா இருந்து வாழ்ந்தவர். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வெளியேறப்பட்ட வஸ்திரங்கள், அந்த பவுன்கள், தம்பளங்கள், அந்த இதுவெல்லாம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய வீட்டு வாசல் அருகே, வாசல்ல வந்து ஒரு தரித்திரால் படுத்திருக்கார், அவர் நடக்க முடியாது, ஒரு படுத்திருக்கார். அவருக்கு வந்து வீட்டு மேய்ச்சிலேருந்து விழுற சாப்பாடத்தான் அவர் நக்கி சாப்பிட்டு இருந்தவர். ஐஸ்வர்யம் மேய்ச்சிலே சாப்பிடற அந்த சாப்பாடு விழுந்து கொட்டுன்ற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தவர். அந்த நேரத்தில் அவருடைய பருக்கள் எல்லாம், பருக்கள் பெரிய உடம்பு முழுக்க காயங்கள், அவருடைய நாய்கள் எல்லாம் வந்து நக்கிட்டு அந்த பொருட்படுத்தாம அவர் அந்த பசியில அந்த துணிக்கிற விழுந்து சாப்பிடுறார். அது போல ரெண்டு பேரும் மறிக்கணும், மறித்து போயினோம், இறந்து போயினோம். அப்ப பரலோகத்துல வந்து ஆபிரகாமின் மடியில அந்த ஐஸ்வர்யவானந்த, அந்த புன்வேதனைப்பட்டவர் ஆபிரகாமின் மடியிலையும், இவர் அந்த பணக்காரனா வாழ்ந்தவர் வந்து நரகத்துக்கும் போயிட்டார், நரகத்துக்கும் போயிட்டார். அப்ப அந்த இடத்துல இவர் சந்திக்கணும். அப்ப கண்டு அந்த இடத்துல இருந்து பாக்குறார், தன்னிட்ட வீட்டை படுத்திருந்த அந்த ஐஸ்வர், அந்த தரித்திரர் வந்து ஆபிரகாமின் மடியில இந்த இருக்கிறார், அந்த இதா விசாலமா. அப்ப இவருக்கு வந்து அந்த நரலோகத்துல அந்த அக்கினியில வந்து அந்த வேதனை தாங்க இல்லாம, அந்த வேதனை ஆங்கில அவர் சொல்றார், இப்படி நான் மஞ்ச வேதனைப்படுறேன் சொல்ல அவர் சொல்ற, அந்த ஆபிரகாம் சொல்றார், மகனே நீ பூமியில வாழும் போது பெரிய சந்தோஷமா வாழ்ந்த, பெரிய லட்சாதிபதியா உண்ட உடுப்புகள் இதுகள் ஒருவருக்கு செய்யாம இருந்து வாழ்ந்த, சந்தோஷமா இருந்த, ஆனா இப்ப வந்து அக்கினியில வந்து நீ கஷ்டப்படுற, அது உண்ட இது உண்ட தவறு. ஆனால் இந்த லாசரு வந்து இந்த குஷ்டரோகியா இருந்தவர் வந்து பூமியா ஒன்றும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தார், ஆனா இன்றைக்கு வந்து அவர் மறிச்சு என்னோட இருக்கிறார் வெள்ளோகத்துல, சந்தோஷமா அவர்கிட்ட வாழ்க்கை சொல்றார். அப்ப அது சொல்றார், சரி சரி எனக்கு ஐந்து சகோதரங்கள் உண்டு, அவருக்கு அந்த இறந்த பணக்காரனுக்கு ஏற்கனவே ஐந்து சகோதரங்கள் பூமியில கரைபெறிஞ்ச வாழையின் தகப்பனோட. அப்ப அவையிலும் வந்து இப்படித்தான் வேற மாதிரி அந்த உதவி செய்யாம பெரிய பெரிய ஆடம்பரமான உடுப்புகள் கார்கள் வாழ்ந்துக்கிடம் அவைகளுக்கு போய் லாசருவை சொல்லட்டாம், இப்படி இங்க வர, இந்த பாதாளத்துக்கு வர வேண்டாம், இந்த நரகத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் ஏண்டாவது தாங்க இந்த வேதனை, நீங்களும் வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்ப அவர் சொல்றார், அந்த ஆபிரகாம் சொல்றார் அந்த பணக்காரனுக்கு, அல்ல மகனே, நாங்கள் போய் சொன்னாலும் உங்களோட தம்பி வந்து ஒத்துக்கொள்ள மாட்டினோம், ஒத்துக்கொள்ள மாட்டினோம். ஏன்னா அவருக்கு சொல்றதுக்கு வந்து இந்த பூலோகத்துல பாஸ்ட மாதிரி இருக்கணும், உதாரணம் சொல்ற பாஸ்ட மாதிரி இருக்கணும். அவையில் வந்து அவையுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பபடி சொல்லி சொல்றார், மனம் திரும்ப சொல்லி, மதம் இல்ல மனம் திரும்புங்கள் என்றார். அப்படியே அதுக்கும் வந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் நம்ப மாட்டார். பாத்தீங்களா, அந்த நரகம் பண்ணாங்கன்னா அது தாங்கில அக்கினி கடல்ல அந்த ஆய் வந்து துடிச்சு கொண்டிருக்கும், என்ன வேதனை மடிக்காது. அந்த ஆய் வந்து காலம் காலமா ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் வெந்து கொண்டே இருக்கும், அதுக்கு பாம்புகள் ஓடும், புலி ஓடும், காதுக்கு மூச்சு பூச்சி போகும், இப்படிலாம் வேதனைப்பட்ட நீடிப்பினும் அந்த அந்த ஆயுப்பு ஆயு சாகாது. அதான் நித்திய நரகம்ன்றது. நித்திய நரகம் அதான் பாத்தீங்க, அந்த பூலோகத்துல சாப்பாட்டு வழி இல்லாம நடக்க முடியாம வேதனைப்பட்டிருந்த அந்த லாசரு மறித்து ஆபிரகாம் தெரிந்த ஆபிரகாம் ஆபிரகாம் அந்த மடியில போய் இருக்கார். எல்லாம் பூலோகத்துல வந்து ஒரு தீமையும் செய்ய இல்லை. இந்த பணக்காரனா வாழ்ந்தவர் இந்த இந்தியாவிலயோ இந்த உலகத்துல நடந்து இருக்குதான் கொடிக்க சோடிசு வர அவ ஒன்றுமே செய்ய மாட்டோம். தங்களுக்கு தாங்களே சுகமா வாழ்ந்துக்கணும். லாசருக்கு பென்ஸ் கார்கள் இதுகள் பெரிய மாடி வீடுகள் அந்த இந்தியாவில இருக்கு தான். எத்தனை பணக்காரன் இந்தியாவில பெருசில விரும்பே இல்லை. இந்தியாவில இந்த ரோட்ல படுத்து காக்களுக்கு எல்லாம் சும்மா ஒரு ஹோலா கட்டி கொடுக்கலாம் என்ன, ஹோல் கட்டி ஹோலும் ஒரு பெட்ஷீட் கொடுக்கலாம் என்ன, பெட்ஷீட் நான் அடிக்கிறேன் நான் என்ன. இவ்வளவு இந்தியாவில பருவப்பட்ட மகள் ரோட்டு வழியில படத்துக்குகள் லொரி உலக்கி சாகுது, சாகினம் லொரி உலக்கி அப்படி கூட சும்மா ஒரு கோலா ஒரு பெரிய வழியில ஒரு கோல் அடி போட்டு சின்ன ஒரு ரோடையும் கட்டி போட்டு எடுக்க உள்ள ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து இன்னைக்கு அடிக்கடி யோசிச்சிருந்தான். பாத்தீங்களா அந்த மரித்த ராசர் வந்து இன்னைக்கு சுவதேசியா பரலோகத்தை எடுக்கிறார். அபிரகாம் என்ற மழையில இங்க சோமா வாழ்ந்து பெரிய ஆடம்பரமா வாழ்ந்தவர் நேரத்துல வேதனைப்படுறார். அதுதான் தன் சகோதரங்களையும் தப்ப வைக்க அவையிலும் இங்க வர வேண்டாம், இவரை அனுப்பி அவைகளுக்கு புத்தி சொல்லுங்க. ஆனா அவை இவர சொன்னாலும் அவை தம்பியுமே நம்ப
1: மாட்டான்.
0: அதான் இந்த இதன் சொல்லிக்கொண்டு அது ஒரு சொந்த விருப்பம் அண்ணா, சொந்த விருப்பம். ஏன்னா பைபிள்ல உள்ள வசனங்கள் நாங்க சொல்லணும் என்ன, சொல்லாட்டி எங்களுக்கு ஐயோ பைபிள்ல வசனம் இருக்கு. நான் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கப்படாது. இல்ல நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அடிக்கடி சொல்றேன், என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன எல்லாரும் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் ஆண்டவர் ஒன்று ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கா, மற்ற எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப நான் சொல்றேன் நான் அவருக்கு கேப்பினா நான் சொல்றேன் நான் அவருக்கு நான் என்ன பைபிள் உள்ள சொல்றேன், உங்களை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களோட சொந்த விருப்பம் என்று அவங்க எல்லாம் கேட்பாங்க. அது அவ என்ன சொந்த விருப்பம் பண்ணா பைபிள் உள்ள நான் சொல்லாடி எனக்கு ஐயோ என்று வசனம் இருக்குது. பைபிள் உள்ள நான் சொல்லுவோம் எனக்கு சொல்லிக்கொண்டா ஒரு பாடலோட வைக்கிறோம். கத்தருடைய சுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உயிரோடே ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னுள் கரைந்த இயேசுவே, உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்று கரைந்த இயேசுவே, எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக என் ரத்தத்தில் ரத்தமாக சாரி ரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே, உயிரிலும் கரைந்தீரே, உடல் முழு

ஞானமும் உம்மைத்தான் காணவே கூடும். என்னிலே என்னை தேடி நானும் உம்மைத்தான் காணவே கூடும். உயிரோடு ஒரு உயிராக

கரைந்த சுமே நீரின்றியோரு நொடியும் நான் வாழ்ந்திட கூடுமோ? நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ? நீரின்றியோரு நொடியும் நான் வா

வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ, வாழ்வில் எதை

0: வருவேன் என்று போய்விட்டு என்னெஞ்சேயங்க வைத்தீர். எப்போது நீர் வருவீரோ, எப்போது உம்மை காண்பேனோ, உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னுள் கரைந்த இயேசுவே, என்னுள் கரைந்த இயேசுவே. ஆமீன். மிக்க நன்றி சொல்றேன்.
1: நன்றி அன்புக்குரிய பாலன். ஒரு பாடல் சோகத்தோடு இணைந்து நிகழ்ச்சியை தெரிவித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை ஒரு பொழுதிலே சந்திப்போம். என்ன பாடல் கேட்க போறீங்க பாலன்?
0: ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாத சொல்லி பாடுறேன்னா தமிழ்நாடு.
1: சரி, அந்த பாடலை கேட்போம். மீண்டும் சந்திப்போம் அன்புக்குரிய பாலன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: பிரதமரை தொடர்பது உள்ளங்கமந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலிக நேரம் இப்பொழுது 1:48, ஐக்கியராட்சியத்தில் 12:48, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:48, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:18. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கிற அன்புக்குரிய ராதாகிருஷ்ணனை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராதாகிருஷ்ணன்.
1: வணக்கம். வணக்கம் விஸ்வன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஓ, நலமா இருக்கேன். இடையில கடைசியா வந்துட்டேன், ஒரு நிமிடம்
0: ஒரு மாதிரி வந்துட்டீங்க.
1: சகோதரன் அவர் பார்த்தவா நம்ம படித்து கொண்டிருந்தாரு, அவைய இடையில குழப்பப்படாதானே அந்த கட் பண்ணி போட்டு லைன் வந்து விட்டு தெரியா இந்த வீட்டிலயும் குறிப்பிட்ட நேரங்கள்லாம் நேரில்
0: போயும். அவே திருநாணியம்மா வந்தார், சந்திரன்
1: வந்திருந்தார்,
0: சந்திரன் வந்திருந்தார் ஜெர்மனில இருந்து. நேற்று பால் மட்டும்தான் வந்திருந்தார். இன்றைக்கு ஏண்டா நாங்கள் ஒரு நீண்ட பெரும் உடவுகளை கிட்டத்தட்ட 5-6 மாதங்களுக்கு பின் இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். இப்பொழுதுதான் கேட்டு கேட்டு நிகழ்ச்சியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அருமையான பாடல்களையும் அறிவரப்பியிருந்தேன். இன்று மலேசியாவிலிருந்து பேராசிரியர் நெடுமாறன் அவர்கள் இணைந்து கொள்வதாக இருந்தார். அவருக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தினாலே இன்றைக்கு வரையில் இந்த நாளைக்கு வர கூறியிருக்கிறார்கள். அப்படியே நிகழ்வு மெல்ல மெல்ல நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க.
1: சந்தோஷம். நீண்ட பல முயற்சியின் மத்தியில் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து இது எங்க வேணும் என்று ஆண்டவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நேரம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பாடல் என்று போட்டுருங்க. சீரடி பாபா பாடல் உண்டு.
0: சரி,
1: அன்புக்குரிய
0: ராதாகிருஷ்ணன் இன்றைய பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக மேட்டும் ஒரு பாபாவுடைய வாழ்க்கைக்கு போவோம். நன்றி, வணக்கம் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி. தொடருங்கள், எல்லோரும் பெறுவார்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

ராஜா நீர் செய்த நன்மைகள் என்று அன்புக்குரிய பாலன் கேட்ட பாடல் காட்டில் விடாவது. பாடலை கேட்போம். அவைகளே அருமையான பாடல் ஒன்று இதோ காட்டிலே பாடல் பாடலை கேட்போம்.

பாடல் அன்புக்குரிய பாலன் லண்டனிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றில் ஒலித்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா டொரண்டோவிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றலையில் சீரடி சாய் பாபா இதோ.

0: அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பிரிம்பு கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளங்கமந்த ராகங்கள். மீண்டும் நாளை இன்னும் ஒரு உள்ளங்கமந்த ராக நிகழ்வுகளை சந்திக்கும் வரை வானொலியில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம். அன்புறவிலே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புறவுகளுக்கும், நிகழ்ச்சியிலே இனம் சிறப்பித்த அன்புறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை வானொலியில் வணக்கம் கூறி விடையிட்டுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.
1: அன்புகுமார் திசாநாயக்க தன்னுடைய உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தளம் மூலமாக தமிழ்நாட்டிலே இப்போது முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட விஜய் அவர்களுக்கு வழங்கிய வாழ்த்து குறித்து தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது இலங்கையின் பிரதான கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி. இதை பற்றியது என்ன விவரம், அதை பற்றி பேசுவோம். இன்னொரு பக்கம், விஜய் அவர்களுக்கு இலங்கை குறித்த ஒரு முக்கியமான விடயம் இன்றைய நாளில் சட்டசபையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக சுவாரஸ்யமான முக்கியமான ஒன்று, அதுவும் இந்த காலகட்டத்திலே. இப்போது முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு இடங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குதல் ஆகியன இந்த நாளில் இடம்பெற்றுகின்றன. அவை பற்றிய செய்திகளும் இங்கே இருக்கின்றன. இவ்விடையில் இலங்கை நேற்றும் இன்றும் மட்டுமல்ல நாளைய தினமும் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்துக்கு இயற்கையினால் அச்சுறுத்தப்படக்கூடிய ஆபத்தோடு இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை இயற்கை அனர்த்தம் வந்து நிகழக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று கேள்வி எடுத்திருக்கிறது. இப்போதைக்கு 2 பேர் இந்த வானிலை சீர்கேடு காரணமாக பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு குடும்பங்கள் இப்பொழுது பாதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இன்று புத்தளம், காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்கள் அதிகமான மழை பாதிப்புக்குள்ளாகி இருந்தன. மலையகத்தின் ஒரு சில இடங்களுக்கும் இப்பொழுது மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தாழ்வான நிலங்களில் உள்ளோர், அதுபோல் அண்மை காலத்தில் இப்படியான இயற்கை அனர்த்த அபாயத்தை எதிர்கொண்டோர் ஆகியோர் மிகுந்த அவதானமாக இருங்கள். உங்கள் பகுதிகளில் வரக்கூடிய மண் சரிவு அனர்த்தம் குறித்து 24 மணித்தியால் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இந்த கட்டட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால். அதை பற்றிய விவரங்களுக்கு வருகிறேன். இன்னொரு பக்கம், இந்த இலங்கையின் அதிகமான மக்கள் ஆர்வத்துக்குள்ளான ஒரு விடயமாக அண்மை காலத்தில் இருந்தது, ஒரு பௌத்த பிக்கு சிறுமி மீது மேற்கொண்ட மிக கொடுமையான ஒரு விடயம். அது தண்டனைக்குள்ளாகமா, தண்டிக்கப்படுவார் அவர் என்ற கேள்வியோடு பல பேர் பார்த்திருக்கு. இந்த நாளில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இது குறித்து நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற ஒரு தீர்மானம் பற்றிய முக்கியமான செய்தி இருக்கிறது. அவை பற்றியும் பேசுவோம். இவை மட்டுமல்லாமல் இந்த நாளில் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் சட்டசபையில் இடம்பெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அது என்ன நடந்தது, அதிலே எவ்வாறு விஜய் அவர்கள் இந்த நாளில் வெற்றி கிட்டிக் கொண்டார் என்பது இப்போது சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். அதே வேளை அதிமுக 2 பிளவுபட்டது உறுதியாகி இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டின் சட்டசபையில் இடம்பெற்ற ஒரு விடயம், அதுபோல சமூக வலைத்தளத்தில் இப்போது முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் தங்களுடைய கருத்துக்களை காரசாரமாக பகிர்ந்து கொண்டது, இதை பற்றிய சுவாரஸ்யமான பின்னணி என்ன, இவை பற்றிய விடயங்களை பேசுவோம். அதுபோல வெளிநாட்டுச் செய்திகளில் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது சீனா சென்றடைந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன, இந்த விஜயத்தின் போது பேசப்படக்கூடிய விடயங்கள் என்ன, அவை பற்றியும் இந்த நாளில் பேசுவோம். இப்பொழுது முழுமையான விவரங்களுக்கு செல்வோம். ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க இந்த பதுலையிலே இடம்பெற்ற ஒரு சந்திப்பொருளில் கலந்து கொண்டு அங்கே உரையாற்றிய வேளையில் முக்கியமாக தோட்ட மக்களுக்கு கட்டாயமாக காணிகள் கிடைக்கும் என்ற ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். தோட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடைக்கும் வரை தற்காலிக வீடுகளை அமையுங்கிட்டு நுவர்லிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் தகவலை சொல்கின்றார். அதுபோல பதுலையில் இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் இன்றைய நாளில் கலந்து கொண்டு பல்வேறு முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தார். இதிலே ஜனாதிபதி சொன்ன விடயம், உண்மையில் அண்மை காலமாக நிலங்கள் குறித்த அவதானிப்புக்குரிய மக்களாக இருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விடயமாக அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த நிப்பா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஒழுங்கான இந்த அவர்களது இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை. அதுபோல சொத்து சேதங்களுக்கான இழப்பீடுகள் மற்றும் வர்த்தக நட்ட ஈடுகள் வழங்கப்பட்டது. வீடுகளின் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வடமைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டிருந்தார். எனவே இந்த பிரதேச செயலக மட்டத்தில் அடிப்படையில் தனித்தனியாக தீர்வுகள் இதற்கு வழங்கப்பட வேண்டும் என்று இன்று இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி பல்வேறு ஒதுக்கீட்டு விடயங்களையும் சொல்லியிருந்தார். அதுபோல காணி ஒதுக்கீட்டு பணிகளை விரைவுபடுத்துமாறும், அந்த காணிகளின் நிரந்தர வீடுகள் கட்டப்படும் வரை அவ்விடத்திலேயே தற்காலிக வீடு வந்து விரைவாக அமைத்துக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி மாவட்ட செயலாளர் இருக்கும் போதே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதுபோல பதுலையில் நாளில் உரையாற்றிய விடயிலும் அவர் அப்படியான விடயங்களை சொல்லியிருந்தார். இது உண்மையில் தோட்ட மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மலையக தமிழ் பிரதிநிதிகளை கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக பெரிய அளவில் கவனிப்புகள் அண்மை காலமாக இடம்பெற்றிருக்கவில்லை என்பதோடு சேர்த்து அண்மை காலத்தில் இந்த மலையக மக்களுக்கு எதிராக அங்கே உள்ள தோட்ட அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வருகின்ற அடாவடித்தனமான தாக்குதல்கள், தனியார் தோட்ட உரிமையாளர்கள் அவர்களுக்கு மேற்கொண்டு வருகின்ற இந்த வன்செயல்கள் தொடர்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இது அரசியல் மோதலாகவும் இப்பொழுது உருவெடுத்திருக்கும் சூழ்நிலையில்தான் இந்த விடயம் ஜனாதிபதியினால் சொல்லப்படுகிறது. நல்லது. இன்னும் ஒன்று ஜனாதிபதி இதனால் குறிப்பிட்ட ஒரு விடயம், டீசல் இப்போது 1 லிட்டர் டீசலை பெற்றுக்கொள்ள 720 ரூபாய் ஆகிறது. ஆனால் அரசாங்கம் இப்போது அதை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தித்தான் இந்த 390-400 ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது உண்மையில் இப்போது நாங்கள் இழப்பை சந்தித்துத்தான் இதை பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை ஜனாதிபதி முன்னிறுத்தி இருந்தார். எனவேதான் தாங்கள் விலை அதிகரிக்க வேண்டியிருந்த இந்த முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லும் போது ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்றாரு. விலை அதிகரிப்பை தாங்கள் அதிகரிக்க வேண்டி நேர்ந்தது விருப்பத்தோடு அல்ல, மாறாக இதன் மூலமாக எரிபொருள் பாவனையை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் என்ற விடயத்தை ஜனாதிபதி சொல்லியிருப்பது. பொதுவாக ஜனாதிபதி சொல்லும் போது அது எங்களால் சந்தேகத்துக்குரியதாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். ஜனாதிபதி இப்போது சொல்லியிருக்கிற விடயம் அப்படியான ஒன்றுதான். காரணம், இந்த இடத்திலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்ற ஒரு திருக்குறள் இருக்கே, அதிலே அவர் சொன்னது போல இளவட்ட திருவள்ளுவர் அவர்கள் சொன்னது போல ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. கடந்த காலங்களில் தேர்தலில் மேடைக்கு மேடை ஜனாதிபதி மட்டுமல்லாமல் ஜனாதிபதியின் கட்சிக்காரர் மட்டுமல்லாமல் ஜனாதிபதியும் சேர்த்தே சொல்லி வந்த ஒரு விடயம், இந்த எரிபொருள் இலங்கையிலே கொண்டு வரப்படும் போது அதிலே ஒரு அது மக்களால் பொதுவாக நம்பப்பட்டது. தொழிற்சங்கங்கள் மூலமாகவும் அதுபோல அப்போது எரிபொருள் அமைச்சராக இருந்த கஞ்சன விஜயசேகர மூலமாகவும் தங்களுடைய பொக்கட்டுக்குடைய கமிஷன் என்று சொல்லி 130 முதல் 200 ரூபாய் எடுக்கப்பட்டு இதன் காரணமாக தான் மக்களுக்கு விலை அதிகரிக்கப்படுகிறது. தாங்கள் வந்தவுடன் இந்த கமிஷன் வரி போன்றவற்றை இல்லாமல் இல்லாமாக்கி எரிபொருள் மாஃபியாவை இல்லாதாக்கி 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கு எரிபொருள் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார். இப்போது உடனடியாக இதை சொன்னவுடன் பல பேர் சொல்லக்கூடியது, இல்லை இப்பொழுது ஈரானில் இடம்பெற்று வருகின்ற யுத்தம் காரணமாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற பிரச்சனைகள் காரணமாக தான் எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் எரிபொருள் விலையை அவர்கள் சொன்னது போல குறைக்கவில்லை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதி இதை கவனத்தில் எடுப்பார் என்று நாங்கள் பொறுத்திருப்போம், நம்பியிருப்போம். இன்று ஜனாதிபதி விஜயினால் சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஒரு சுவாரஸ்யமான விடயமும் பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க பதவியேற்ற தமிழக முதல்வராக இப்போது பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை தன்னுடைய எக்ஸ்தளம் மூலமாக வழங்கியிருந்தார். கடந்த 10ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் இந்த வாழ்த்தை வழங்கியிருந்தார். நேற்று விஜய் அவர்கள் தன்னுடைய பதிலை மிக கண்ணியமாக, தான் இந்த வாழ்த்தினால் கௌரவம் பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியும் அடைந்தேன் என்று சொல்லி குறிப்பிட்டு பதில் வழங்கியதை பற்றி நேற்று சொல்லுகிறது. இந்த வாழ்த்து தான் இப்போது சர்ச்சைக்குரிய ஒன்றாக, குறிப்பாக இது அரசியல் அடிப்படையில் அறத்தை மறியொரு செயற்பாடு என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிற புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி இலங்கையின் ஒரு நாட்டின் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பின் அடிப்படையில் இந்த வாழ்த்து இடம்பெற்றிருக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டு ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அது என்ன புரோட்டோகால் என்றால், அவர்கள் சொல்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டின் தலைவர், இவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க, அவர் இன்னும் ஒரு நாட்டின் தலைவருக்கு தான் இந்த வாழ்த்து சொல்லலாம், மாறாக இன்னும் ஒரு நாட்டின் மாநிலத்துக்கு இந்த வாழ்த்தை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு விடயத்தை குறிப்பிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஏன் இந்த அந்த அதாவது அந்த இந்தியாவில் இப்போது தேர்தல் இடம்பெற்ற இன்னும் 2 மாநிலங்கள் இருக்கின்றன, அசாம் மற்றும் மேற்கு வங்கம், அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு ஏன் இவர் வாழ்த்தை சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி சொன்ன அந்த விடயத்தில் இன்னும் ஒரு தவறு இருப்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. 2 மாநிலங்கள் அல்ல, அங்கே 3 மாநிலங்களில் இம்முறை தேர்தல் இடம்பெற்றது, கேரளாவும் சேர்த்து, அதுபோல புதுச்சேரியும் சேர்த்துக்கொள்ளும், தமிழகத்தை தவிர மொத்தமாக 5 மாநிலங்கள் தேர்தல் இடம்பெற்றது. அப்போது கேரளாவை என் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்திலே சுவேந்து அதிகாரி இப்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதுபோல அசாமின் முதலமைச்சராக ஹிமாந்தா பிஸ்வா சாமா பதவியேற்றிருக்கிறார். இவர்களுக்கும் வாழ்த்து சொல்லவில்லை என்று சொல்லி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியில் இப்பொழுது முன்பெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பாலான தமிழ் பேசுவோர் வாக்கெடுத்த தேசிய கட்சிகளில் ஒன்றாக ஐக்கிய தேசிய கட்சி இருந்தது. அது டி எஸ் சேனநாயக்க காலத்திலிருந்து இறுதியாக ரணில் விக்ரமசிங்க காலம் வரை அது தொடர்ந்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு பின்னர் தமிழ் பேசும் கட்சிகள் குடிபெயர்ந்து கூட்டணி அமைக்கச் சென்றது வரை ஐக்கிய தேசிய கட்சியிலே தமிழ் மக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, குறிப்பாக கொழும்பு கண்டி போன்ற நகரங்கள். எனவே இப்போது யாரும் தமிழ் பேசுவோர் அந்த கட்சியில் இல்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அந்த வாழ்த்தை சொன்னது புரோட்டோகோலை தாண்டியதாக இருந்தாலும் கூட அவரது வாழ்த்திலே இருந்தது தமிழ் மக்கள் மீதான ஒரு கண்ணியம், ஒரு விருப்பம். காரணம், தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற, உலகத்திலே அதிகமாக வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. 8 கோடி பேர் அங்கே வசிக்கின்றார்கள், அதிலே 5.5 கோடி பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் பெரும்பாலானோரால் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு வாழ்த்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி. அதைத்தான் ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது கண்டித்திருக்கிறது என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இதுவரை இருந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, அண்மையில் இலங்கை தலைவர்களால் ஒரு சிலராலும் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம், இந்த மே 18 என்பதை இனவழிப்பு நாளாக கொண்டு வாருங்கள் என்ற ஒரு கோரிக்கை. இதை இந்திய நாளில் அங்கே பேசியிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற மன்னிக்கும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரான திரு வன்னியரசு அவர்கள் இதை ஒரு கேள்வியாக அவர் இங்கே எழுப்பியிருந்தார். அவர் ஒரு முக்கியமான விடயத்தையும் அங்கே கோரிக்கையாக முன்வைத்திருந்தார், இந்த மே 18 இனவழிப்பினாக கொண்டு வாருங்கள், அதை பற்றி ஒரு அறிவிப்பை கொண்டு வாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பதவியேற்றிருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். கடந்த வருடத்தில் தமிழக முதலமைச்சராக இப்போது இருக்கின்ற விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருந்த வேளையில் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாளை அனுஷ்டித்து தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருந்தார். இப்போது அவர் இந்திய அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்திருக்கின்ற சூழ்நிலையில் இதை பற்றி பதிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லைங்க அந்த கேள்வியிடம். எழாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் அவர் பதிவிடாவிட்டாலும் கூட நிச்சயமாக விமர்சனங்கள் ஒரு பக்கம் இடப்போகின்றன. அவர் தன்னுடைய மக்களுக்கான முதலமைச்சராக பணியாற்ற முதலில் விடுவோம். அவர் தன்னுடைய பிரச்சனைகளை முதலில் அங்கே தீர்த்துக் கொள்ளட்டும். அவருக்கு சட்டமன்றத்திலே எக்கச்சக்க பிரச்சனை, அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலும் பிரச்சனை, கட்சி ரீதியாகவும் பிரச்சனை, அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை, தன்னுடைய மக்களுக்கான விடயங்களை கொண்டு நடத்துவதில் பிரச்சனை. அந்த விமர்சனங்களை தாண்டி, அந்த அரசியல் விடயங்களை தாண்டி அவர் அரசியல் படையக்கொள்ள வேண்டியிருக்கும். சட்டசபை அரசியல் என்பது தனியானது என்று இன்று நான் அடுத்த விடயத்துக்கு வரப்போது சொல்லும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சமூக வரத்தரத்தில் இப்பொழுது மோதல் ஆரம்பித்திருக்கிறது. எனவே அந்த சவால்கள் எல்லாம் அவர் தாண்டு வேண்டும். இப்படியான விடயங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு குறிக்கோள். விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி போன்றவை எங்கள் மக்களுக்காக தொடர்ச்சியாக பேசி வருவோம். அங்கே இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகியவை எங்களை பற்றி பேசுவதில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு கூட்டத்திலே இதை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட அவரது கொள்கை அறிவிப்பிலோ இல்லாவிட்டால் அவர் இதை தான் செய்வேன் என்று சொன்ன விடயத்திலோ ஈழத்தமிழ் மக்கள் பற்றி, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி எந்த ஒரு விடயத்தையும் சொல்லிருந்தது இல்லை என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும். எனவே அதிகமான எதிர்பார்ப்பை நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இன்றும் கூட நான் பல்வேறு கட்சிகளின் வாழ்த்துச் செய்திகளை பார்த்தேன். இலங்கையில் உள்ள அனைத்து கட்சிகள், லிட்டபேட் கட்சிகள் என்று சில கட்சிகளும் இருக்கின்றன, இல்லாவிட்டால் பேரளவில் கட்சிகளை வைத்துக் கொண்டு தனியாக அரசியல் நடத்துகின்ற ஒரு சிலரும் கூட கடிதங்களை எழுதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்குமா? அவர் தன்னுடைய பிரச்சனைகளை முதல் தீர்த்துக் கொள்ள வேண்டி இருக்குமே என்பதைத்தான் நாங்கள் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இதை அவதானத்தில் கொள்ள வேண்டியவர்கள் அவதானத்தில் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் இனி முள்ளி வாய்க்கால் விடயத்துக்கு வருவோம். முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் இந்த நாளிலும் மிக உருக்கமாக பல இடங்களில் இப்பொழுதும் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இது உண்மையில் எங்கள் மக்களுக்கு மனதுக்கு மிக நெருக்கமான. இதிலே அந்த முள்ளி வாய்க்கால் இந்த நினைவேந்தலை பற்றி இங்கே சொல்லுகின்ற வேளையில் தான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அதை நான் சொல்லிவிட்டே போவது பொருத்தம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை, அவரது தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நம்பிக்கை அளிக்கின்ற அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம், இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகம், அந்த கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏயான வன்னியரசு அவர்கள் தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த விலையில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதிலே அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் மே 18 தமிழ் மக்களது இன வழிப்பு நாளாக அமைய வேண்டும், அதுபோல தமிழக அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும், அறிவியலுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். என்று அந்த ஜோதிடம் சம்பந்தமாகவே விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சிக்கலிலேயே மாட்டியிருந்தார். அதை பற்றியும் தனியாக பிறகு விடயங்களை கொண்டு வருகிறேன். அதுபோல தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் போக்குக்கு தீர்வு காண வேண்டும், நேற்று விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். என்று வன்னியரசு அவர்கள் அதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசின் மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவை தொடர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருந்ததோடு சேர்த்துதான் இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று விரிவாகவே அந்த விடயத்தை சொல்லியிருந்தார் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். சரி, மே 18 இனவழிப்பு நாள், தமிழ் மக்களது இனவழிப்பு நாள், நாங்கள் கருவோடு அறுக்கப்படும் நாள் என்று சொல்லப்படுகிற வேளையில் இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் இந்த நினைவு அழிப்பு இல்லப்பட்டால் இனவழிப்பு இந்த மே 18 தினத்துக்கான முள்ளிவாய்க்கால் தினம் குறித்த பல்வேறு நினைவேந்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதிலே மிக முக்கியமான ஒன்றாக இந்த நாளில் அமைந்திருந்த ஒன்று இந்த அல்லைப்பட்டி படுகொலை நினைவு நாளும் முள்ளிவாய்க்கால் இந்த நினைவேந்தல் வாரமும் இன்று ஒன்றாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது அல்லைப்பட்டி பகுதியில். யாழ்ப்பாண தீவக பகுதியில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகளை பற்றி பார்த்து வரலாம்.
2: அல்லைப்பட்டி பகுதியிலே ஆரம்பமாகின்றது. அந்த வகையில்

2009 ஆம் ஆண்டு இனப்படுகொலையில் உயிர் காப்பு கொள்ளப்பட்டவர்களுடைய உறவுகளுக்காகவும் இனிய இயற்கை இனத்தங்களால் காப்பு

இந்த யாழ்ப்பாணம் தீவக மல்லைப்பட்டி படுகொலை நினைவு நாளும் முண்டிவாய்க்கால் நினைவேந்த நாளும் அங்கே தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முண்டிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களின் நினைவாக அல்லைப்பட்டி பங்கு தந்தையால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்தோடு அல்லைப்பட்டி சேமக்காலையில் காணப்படுகிற அல்லைப்பட்டி படுகொலையின் போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தினத்தை சுடர்கள் ஏற்றி மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. காய்ச்சிய கஞ்சியை சிரட்டையில் குடித்து முண்டிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற அவலத்தினை தமக்குள் மக்கள் பகிர்ந்து கொண்டதார்கள். இந்த அல்லைப்பட்டி படுகொலை என்று சொல்லக்கூடிய இந்த படுகொலையும் கூட எங்களால் கண்டிக்கப்பட வேண்டிய, பலரால் நினைவுபடுத்தப்பட வேண்டிய மறந்து போன விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. தீவ பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு படுகொலைகள் இது 2006 இடம்பெற்ற மிக கொடுமையான ஒரு சம்பவம். இலங்கையின் வடக்கே வேலெண்ண தீவிலே 3 வெவ்வேறு கிராமங்களில் இலங்கை தமிழ் மக்கள் மீது இலங்கை தரைப்படையினரும் கடற்படையினரும் அப்போது அங்கே தீவகத்தில் இருந்த துணைப்படை குழுவினரோடு சேர்ந்து நடத்திய இந்த தாக்குதலில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார். நாங்கள் மறந்து போன நினைவுகளை இப்படியான நினைவு தினங்கள் மூலமாக மீட்டி பார்க்கும் போதுதான் எவ்வளவு அழிவுகளை சந்தித்தும் இந்த இனம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த குறைகளுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பதை ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். இதுபோல நேற்றும் இன்றும் கூட கம்பர்மலை பகுதி அங்கே உள்ள மாவீரர் இல்லத்திலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதே போல இந்த முடிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு ஊர்தி நேற்றைய நாளில் புறப்பட்டிருந்தது. இந்த நினைவு ஊர்தியானது நேற்று நாளில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக முடிவாய்க்கால் அனுஷ்டிப்பு தினமாக இருக்கின்ற வருகின்ற 18 வரை தொடர்ச்சி யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களுக்கு வடமராட்சி அதுபோல தென்மராட்சி உட்பட்ட பல்வேறு இடங்களுக்கு தன்னுடைய பவனியை மேற்கொண்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரை இந்த 13 காலை 10:30 அளவில் வந்தடைந்திருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி தென்மராட்சியை வந்தடைந்த அந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் முதலிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கிய தன்னுடைய பயணத்தை நினைவு ஊர்தி நேற்று ஆரம்பித்திருந்தது. எனவே நல்லூரிலிருந்து புறப்பட்டு இந்த முள்ளிவாய்க்கால் ஊர்தி யாழ்ப்பாண நகரப்பகுதியில் வலம் வந்து இன்று A9 வீதியூடாக தென்மராட்சி பிரதேசத்தின் நாவற்குடி, கைதடி, சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் ஆகிய இடங்களில் வலம் வந்திருக்கிறது. இன்று பிற்பகல் வடமராட்சி நோக்கி இது தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் என்றும் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களையும் சென்றடைந்து May 18 காலை முள்ளிவாய்க்காலை வந்தடைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இது வடக்கு கிழக்கின் இந்த 8 மாவட்டங்களையும் வலம் வந்து அந்த மக்களினால் தரிசிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு அதற்கு பிறகு முள்ளிவாய்க்காலை 18 வந்தடைவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் இது தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாங்கள் இப்போது ஏனைய செய்திகளுக்கு செல்வதாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது வெளிநாடுகளிலிருந்து வந்து விசா இல்லாமல் இலங்கையிலே தங்கியிருந்து பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவோர் கைது செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக நான் பதிவிட்டு வந்திருந்தேன். நேற்று கூட 200 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது சைபர் குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இணையவழி குற்றங்களோடு தொடர்பட்டவர்கள் இவர்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். இவர்களை பற்றிய பல்வேறு விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. ஒரு சில நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் மிதிகம, ஹிக்கடுவ, காலி ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் மூலமாக கைது செய்யப்பட்டோர் தொடர்ச்சியாக இப்போது அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சில பேர் இலங்கையிலே தண்டிக்கப்படுவார்கள், சிறைவை அடைக்கப்படுவார்கள். ஒரு சிலர் அவர்களது தூதரகங்கள் மூலமாக நாடு கடத்தப்படுவார்கள். இதிலே 5 நேபாளிகள், 28 இந்தியர்கள் உட்பட 33 பேர் மிதிகம பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள். ஹிக்கடுவ பகுதியில் 35 இந்தியர்கள், 20 நேபாளிகள் உட்பட 55 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு தங்குமிடம் வழங்கிய 43 வயதுடைய விடுதி உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்படுகிறார். உரிய ஆவணங்கள் இல்லாமலே இவர்களுக்கு வீடு வாடகைக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதே போல ஹிக்கடுவ சுற்றி வளைப்பின் போது 25 கணினிகள், 119 கையடக்க தொலைபேசிகள் ஆகியன கைப்பற்றப்பட்டதை பற்றி சொல்லி இது தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. பல்வேறு இணைய மோசடிகள் இடம்பெற்றது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுகிறது. நேற்று ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தேன். அம்பலாந்தோட்டை பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் ஒருவரை குத்தி கொலை செய்த பிறகு தலையை தனியாக வெட்டி எடுத்து சிறி ஒன்றில் தொங்கவிட்ட ஒரு சம்பவம். இது மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அந்த பகுதியில் பெரிய ஒரு அதிர்ச்சியாக அங்கே பொதுமக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். பாருங்கள், ஒரு தலை ஒன்று துண்டிக்கப்பட்டு தனியாக எடுத்துச் செல்லப்பட்டு நடு வீதியில் தொங்கவிடப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான விடயம். இலங்கையிலே இப்போது பொது மக்களுக்கான இந்த காவல் ஆனது இல்லாவிட்டால் அவர்களுக்கான பாதுகாப்பானது மிக குறைந்து போயிருக்கிறதா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படக்கூடிய நிலையில் இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. காலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு பற்றி சொல்கிறேன். அதன் கார் இப்பொழுது கைப்பற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இன்று இன்னும் ஒரு சம்பவம் வந்து எப்பாவலை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. வடமேல் மாகாணத்தில் உள்ள எப்பாவலையில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே, உயர்தர வகுப்பு பாடசாலை மாணவர்களுக்கிடையே இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் 5 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயிலும் 12 தர மாணவர்களுக்கிடையே இடம்பெற்ற ஒரு வகுப்பு சண்டைதான் இந்த கத்திக்குத்தாக முடிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பழிவாங்கும் நோக்கிலே ஒரு குறித்த மாணவர் தன் பாடசாலை பையிலே மறைத்து வைத்திருந்த கூறி ஆயுதத்தினால் ஒருவரை தாக்க முற்பட்ட வேடையிலேயே அதனை தடுக்க முற்பட்ட ஏனியோர் மீது இந்த கத்திக்குத்துகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது 5 பேரும் இப்பாவலை தேசிய வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. சிறு வயதிலே இப்படியான வன்முறை சம்பவங்கள் பல பதிவாகி இருப்பது என்பது உண்மையில் மிக மிக ஆபத்தான ஒன்று.
நாங்கள் இப்பொழுது வானிலை பற்றிய விடயத்துக்கு வருவோம். நாளைய தினமும் நாட்டிலே சீரற்ற வானிலை நிலவும். 48 மணித்தியாரத்துக்கு இது நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நேற்று ஆரம்பித்த இந்த மழை, நேற்று முன்தினம் ஆரம்பித்த இந்த மழை தொடர்ச்சியாக இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. கொழும்பு பகுதியிலும் விட்டுவிட்டு மழை, பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் இன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பன்ன நுழைவு பகுதி இப்பொழுது முற்றுமுழுதாக நீரிலே மூழ்கியிருப்பதால் அந்த பகுதி வழியாக பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சொல்லப்பட்டது. மலையகத்தின் ஒரு சில இடங்களும் இப்பொழுது ஆபத்தான பகுதிகளாக அறிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இப்பொழுது இலங்கையில் உள்ள 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தாழ்நில பகுதிகளில் உள்ளோர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது. 48 மணித்தியாரத்துக்கு இந்த வானிலை சீர்கேடு நீடிக்கும் என்பதால் இப்போது அறிவிக்கப்படுகின்ற விடயம். எனவே பொதுமக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறும், அதுபோல ஆபத்தான பகுதிகள் என்று கருதப்படுகின்ற பகுதிகளில் போது இப்போதே பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் சொல்லப்படுகிறது. புத்தளம் பகுதியிலும் இன்று தொடர்ந்து பாதைகள் தண்டவாளங்கள் முற்றுமுழுதாக மழை வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. தில்லையடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல சிலாபம் வரை இப்போது சில தொடர்ந்து பயணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சேர்த்து யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான தொடர்ந்து பயணம் இப்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றும் நாளையும், அதாவது 14 தேதியும் இந்த தொடர்ந்து பயணங்கள் சில இடங்களில் நிறுத்தப்படும். இன்று காலி, மாத்தறை, புத்தளமாக இருந்தால் அதிகமான 200 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை கண்டவையாக அமைந்திருக்கின்றன. இலங்கை முழுவதும் இடம்பெறுகின்ற பல்வேறு வெளிக்கட நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகள் உட்பட வெளிக்கட நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த ஒரு வாரத்துக்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்படுகிறது. இப்போது அந்த முக்கியமான விடயம், நாங்கள் எதிர்பார்த்திருந்த விடயம், சட்டம் தன் கடமையை செய்யுமா என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயம் பற்றி ஒரு விவரத்துக்கு வருவோம். அனுராதபுர அட்டமஸ்தானாதிபதி ஒரு சிறுமியின் மீது பாலியல் வல்லுறவு ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்த சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிறைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில், கடுமையான அழுத்தங்களின் மத்தியில் அவர் கைது செய்யப்படுகிறார். பல்லேகம ஹேமரத்ன தேரர், இவரை வணக்கத்துக்குரியதெல்லாம் இன்னமும் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது எவ்வளவு தூரம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தெரியவில்லை. சந்தேக நபர் தான் இன்னும். ஆனால் ஒரு சந்தேக நபர் மீது குற்றம் பதியப்பட்ட பிறகு அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டு வெளியே வந்த பிறகுதான் நாங்கள் மீண்டும் அவருக்கான அந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம். இப்போது பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் பரவேர் இவரது காவி உடை தொகிலுரியப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிக்கும்போது இன்று கொழும்பு நீதவான் மன்ற நீதவானான பசன் அமரசேன் அவர்கள் வருகின்ற மே 22 வரை இவரை விளக்க மறியல் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இன்று இவர் இப்போது தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்படுகின்றார் இந்த பௌத்தவிக்கு. இதையடுத்து இன்று நீதவான் அந்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து அவரை அவதானித்து வைத்தியர்களோடு உரையாடிய பிறகு இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் இப்போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மருத்துவ பரிகாரங்களின் அடிப்படையில் மருத்துவ அவருக்காக இப்பொழுது வழங்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைகள் தொடர்கின்ற விதத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இவரை அனுமதிக்குமாறு உத்தரவிட்டிருப்பதும் மிக முக்கியமான ஒன்று. சட்டம் தன் கடமையை சரியான முறையில் செய்யும், அதில் யாரும் தலையிடாதவர். இதுதான் நாங்களும் இப்பொழுது அவதானிக்கின்ற விடயம். ஷானி அபேசகர் எங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒருவர், சிக்கலான வழக்குகள் சிலவற்றை நேர்மையாக கையாண்ட ஒருவராக, கடந்த கால அரசாங்கத்தினால் பழிவாங்கப்பட்ட ஒருவராக இருந்தார். இப்போது அவருக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது இந்த புலனாய்வு துறைக்கு பொறுப்பானவராக இருக்கின்றார். இப்ப இருக்கின்ற வடையில் இப்போது சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கின்ற ஷானி அபேசகரவுக்கு DIG என்று சொல்லக்கூடிய போலீஸ் மா அதிபருக்கு அடுத்த பதவி அவருக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. துணை போலீஸ் மா அதிபராக இதற்காக அவர் அத்தனை விடயங்களையும் பூர்த்தி செய்திருப்பதாகவும், அதற்கான பரிந்துரைக்கு இவர் இப்போது காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதே வேளையில் எதிர்கட்சிகளால் இவர் மீது இன்னும் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. கடந்த காலங்களில் தேர்தல் பிரசாரங்களின் போது இவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், இதுபோல தேசிய மக்கள் சக்திக்காக இயங்குகிற காவற்படுகிறார் என்று குறிப்பிடப்பட்ட அமைப்பிலே இவர் பிரசார மேடைகளில் அமர்ந்திருந்தார். அதற்கு பரிசாகத்தான் இவருக்கு இந்த பதவி வழங்கப்படுவதாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த பதவி அவருக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. துணை போலீஸ் அதிபராக இதற்காக அவர் அத்தனை விடயங்களையும் பூர்த்தி செய்திருப்பதாகவும், அதற்கான பரிந்துரைக்கு இவர் இப்போது காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதே வேளையில் எதிர்கட்சிகளால் இவர் மீது இன்னும் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. கடந்த காலங்களில் தேர்தல் பிரசாரங்களின் போது இவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், இதுபோல தேசிய மக்கள் சக்திக்காக இயங்குகிற காவற்படை

சட்டசபையில் இன்று இடம்பெற்ற ஒரு விடயத்தை காரணம் காட்ட வேண்டியிருக்கிறது, இல்லாவிட்டால் உதாரணம் காட்ட வேண்டியிருக்கிறது. அதுக்கு முதல் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். எவ்வளவு தூரம் வீதி போக்குவரத்து நடவடிக்கைகளில் நீங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று நான் கண்ணால் கண்ட ஒரு சம்பவம். இந்த நாளில் பகல் வேளையில் வீதியிலே வாகனம் செலுத்திச் சென்ற வேளையில் இந்த வாகன போக்குவரத்து விதிமுறையை மீறி செயற்பட்ட ஒரு ஒரு பஸ், ஒரு தனியார் பஸ் ஒன்று, இல்ல மணிக்கம் அரசாங்கத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்று திடீரென்று மூன்று நான்கு வாகனங்களை முந்தி இந்த பஸ் லைன் ஒன்று இருக்கிறது. அந்த பஸ் லைனை தாண்டி செல்கின்ற வழிமுறை இருக்கிறது. மழை பெய்கின்ற நேரத்தில் கூட தாறுமாறாக இது ரேஸ் கார் ஓட்டுவது போல் ஓட்டிச் செல்கின்ற வேளையில் அதை புகைப்படம் பிடிப்போமா என்று யோசித்தால் நான் கார் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனவே என்னால் புகைப்படம் பிடிக்க முடியாது. எனவே நான் என்னுடைய கையை அமைதியாக கட்டுக்குள்ளே வைத்திருக்க அங்கே வீதியில் என்ற பாதசாரி ஒருவர் அதை புகைப்படமும் காணொலி எடுத்திருக்கிறார். இப்போது அந்த பஸ் நடத்துனர் தண்டி பஸ் ஓட்டுநர் நடத்துனரும் தண்டிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இன்று ஒரு வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முட்டிச் சென்ற ஒரு பேருந்தும் இவ்வாறு போலீசாரினால் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே சட்டம் தன் கடமையை செய்யும், நீங்கள் இயல்பாக அந்த சட்டத்தை நடைமுறைக்கு விட்டார், அதுதான் நாங்களும் இப்போது சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. இது குறித்த அவது விஜய் அவர்கள் இருக்கின்ற வேளையிலும் உடனடியாக அவர்கள் இந்திய அரசுக்கு கடிதம் எடுத்து தங்கள் மீனவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். அது அவர்கள் தங்கள் மீனவர்களுக்காக குரல் எழுப்புகின்றார்கள். ஆனால் இலங்கை மீனவர்களுக்காக இலங்கையில் உள்ள எந்த ஒரு அரசியல்வாதியும் குரல் எழுப்புவதில்லை. அதிகாரத்தில் உள்ளோர் கடந்த காலங்கள் இருப்பது போலவே இப்போதையும் செயற்படுகின்றார்கள், இப்போதும் அவ்வாறுதான் செயற்படுகிறார்கள். இதனால் அவர்கள் இது குறித்த நடவடிக்கையை உறுதியாக எடுக்க வேண்டும். இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஆடி இடம் கொடுக்க கூடாது, அந்த டியூனுக்கு இங்கே ஆடக்கூடாது. இதனால் இங்கே நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது குறித்த நடவடிக்கை உடனடியாக இங்கே உள்ளவர்களால் முன்கூட்டி எடுக்கப்பட வேண்டும். இந்திய வெளியுறவு அமைச்சர் இப்பொழுது இலங்கைக்கு அனுப்ப போன்ற கடிதம், இல்லாவிட்டால் இந்திய தூதுவரால் இலங்கை ஜனாதிபதிக்கு சொல்லப்படுகின்ற விடயம் ஆகியவை குறித்து முதலிலேயே கடற்தொழில் அமைச்சர் இது குறித்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை தான் இலங்கையிலே வைத்து இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலே 29 வயதான இந்தியர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார். இவரது பயண பையிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4.38 கிலோ கஞ்சா, இல்லாவிட்டால் ஹஷீஷ், இவற்றை பறிமுதல் செய்ததை தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார். இவர் இந்தியாவுக்கு இலங்கை வழியாக பாங்காக்கில் இருந்து சென்ற வேளையில் தான் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய நாளில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. தன்னுடைய பயணப்பைகளில் மிக நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் தான் இப்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதன் பெறுமதி 43 மில்லியன் ரூபாயாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. சரி, அந்த 112 கிலோ கொண்டு வந்த 22 பிக்கோளம் என்னானார்கள் என்று கேட்டால் அவர்களது விளக்கம் அருகில் நீடிக்கப்படுகிறது. அந்த வழக்கை யாரும் மறக்கவில்லை. போலீசாரும் நீதிமன்றமும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது சர்வதேச செய்திகளுக்கு செல்வோம். முதலில் இந்திய செய்திகள். இந்தியாவின் சட்டசபை உண்மையில் மிக கலகலப்பாக இருக்கிறது. ஆனால் சட்டசபை அதுக்கு முதல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஒரு மிக முக்கியமான ஒரு துணைவேந்தர், அவருக்கு இந்த நாளில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானியங்களான குழு இவரை இப்போது பதவி நீக்கம் செய்திருக்கிறது. பேராசிரியர் W.M. திலகரட்ன, இவர் முன்பு டென்டல் சயின்சஸ் என்று சொல்லக்கூடிய பல் விஞ்ஞானம் தொடர்பான துறைக்கு பொறுப்பானவராக இருந்தவர் பல்கலைக்கழக பேராதனை பல்கலைக்கழகத்தில். அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள், குறிப்பாக பாலியல் அத்துமீறல்கள் போன்ற விடயங்கள் தொடர்பாக இவர் மீது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தும் அப்போது பல்கலைக்கழகம் இது குறித்த நடவடிக்கை எடுக்காத நிலையில் இப்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. May 2020 இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்த நடவடிக்கைகள் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட வேளையில் இது கடந்த மே மாதத்தின் 8ஆம் தேதி, கடந்த 8ஆம் தேதி இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான விடயம் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று பல்கலைக்கழக மானியங்களான கூட இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது பலராலும், பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பலராலும் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நேர்மையாக சட்டத்திட்டங்களுக்கு அமைய தொழிலாற்றுகின்ற பல பேர் இருக்கின்ற வேளையில் இப்படியான நடவடிக்கைகள் உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியவை, இதற்கான உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். தமிழக செய்திகளுக்கு செல்லும்போது அது தொடர்பான ஒரு விடயம் தான். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியோடு யாழ்ப்பாணத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிதியம். இதன் பெயர் மாற்றங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. இதனை இப்போது இதற்கான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அமைச்சரவை கூட்டத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தை பராமரித்து முன்னெடுக்கும் நோக்கிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டுகிறது. இது யாழ்ப்பாண மாநகர சபையிடம் கையளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கலாசார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் அதுபோல நிர்வாகம் தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பதற்கான ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது.

நான் அதை ஈக்கெடுத்திருக்கிறது. எனவே இப்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்தியிலத்தின் நிர்வாக மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் வகையிலே அமைச்சரவை அதிகாரப்பூர்வமான அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே இதுவரை காலமும் ஒரு தனித்துவ அமைப்பாக இயங்கி வந்த திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் யாழ்ப்பாண மத்திய நிலையம் இப்போது நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக புத்த சாசன அமைச்சின் கண்காணிப்பின் கீழே வரப்போகிறது என்ற விடயம் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அனைவரும் அவதானமாக இருப்பது முக்கியமானது. தமிழ்நாட்டின் சட்டசபை என்று கூறியது இன்றைய நாளில் அங்கே இடம்பெற்ற மிக முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது. அங்கே தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நாளாக அமைந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த நாளில் அவர்கள் வெற்றி பெற வேண்டியிருந்தது. இதன் அடிப்படையில் அனைவரும் வந்து ஒன்று திரண்டு வர வேண்டும். அதுபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட 107 உறுப்பினர்களில் ஒருவருக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அவர் அந்த உருவாக்கினால் வெற்றி பெற்ற சேதுபதி ஸ்ரீபதி என்று சொல்லக்கூடிய ஒருவர். ஏனையோர் அத்தனை பேரோடு சேர்த்து தமிழக வெற்றிக் கழகம் அண்மையில் தன்னுடைய ஆதரவு கட்சிகளாக சேர்த்துக் கொண்ட காங்கிரஸ், இரண்டு இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சி, அதுபோல இறுதியாக இணைந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த கட்சிகளின் ஆதரவு. இது மட்டுமல்லாமல் ஒற்றை எம்எல்ஏயாக நேற்றைய நாளில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் என்று மன்னார்குடியைச் சேர்ந்த எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக நேற்று டிடிவி தினகரன் தன்னுடைய சமூக வலைதளத்திலே அறிவிக்கிறார். உத்தியோகபூர்வமான கடிதத்தையும் குறிப்பிட்டு அதிமுக கட்சி இரண்டு துண்டுகளாக மாறுகிறது. இது என்று உத்தியோகபூர்வமாக தெரிவாகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதுபோல வேலுமணி அவர்கள் மறுபக்கம். இந்த இரண்டு பேருக்கு இடையிலான மோதல் அப்படியே தெளிவாக தெரிந்திருந்தது. எனவே இரண்டு துண்டுகளாக அதிமுக மாறியிருந்ததும் இந்த தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக நடந்ததாக இப்போது சொல்லப்படுகிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் காரணமாக இடம்பெற்ற இந்த இரண்டு துண்டுகளின் அடிப்படையில் இன்று அசுரபரத்திலேயே தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். 144 பேர் அவருக்கு ஆதரவாக இங்கே வாக்கெடுத்திருந்ததோடு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக 22 பேரும், நடுநிலை வகித்தோர் 5 பேருமாக இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வெளிநடப்பு செய்திருந்தது என்று இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்ற வேண்டும். எனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரப்பட்டது. சிபிஐ, சிபிஎம், விசிகே என்று அழைக்கப்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆகியன தங்கள் தங்களுடைய ஆதரவை இந்த முறையும் வழங்கியிருந்தனர். எனவே இப்போது விஜய் இருந்தனால் தன்னுடைய அந்த ஆதரவு கூறுகின்ற முன்மொழிவு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். எனவே திமுக சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி கட்டிய உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள், அதுபோல விஜயகலா மணிகம் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இப்பொழுது வெளிநடப்பு செய்திருந்தார். இதிலே நம்பிக்கை கோர தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட வேளையில் 25 உறுப்பினர்கள், அதிமுகவின் 25 கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்கெடுத்திருந்தார்கள். அவர்கள் இப்போது வேலுமணியின் கட்சியிலேயே வந்திருக்கின்றவர்கள். எனவே இதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வகித்திருந்தது. அதிமுகவின் 22 உறுப்பினர்கள் மாத்திரம், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள 22 உறுப்பினர்கள் மாத்திரம் தங்களுடைய தீர்மானத்தை எதிர்த்து வாக்கெடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்த நாளில் இலகுவாக தன்னுடைய வெற்றியை நிரூபித்து தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை கொண்டு வந்திருக்கிறார் விஜய். இது அவருக்கு கிடைத்த முதலாவது வெற்றியாக இப்போது சொல்லப்படுகிறது. இப்போது இந்த நாளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அதிமுக கட்சி இரண்டு துண்டுகளால் இப்பொழுது உடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் மிகப்பெரிதாக மாறுகிறது. எஸ் பி வேலுமணியும் இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இப்பொழுது இரண்டு துண்டுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மறுபக்கம் இன்னொரு பக்கம் என்று பேசிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கிறார். அதுபோல எதிர்த்தரப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி போன்ற அவர்கள் சார்பானவர்களாக இருக்கலாம். விஜய் அவர்கள் தன்னுடைய அறத்துக்கு மீறி தன்னை தூய சக்தி என்று குறிப்பிடப்படுகின்ற அவர் நேற்றைய நாளில் அதாவது சி வி சண்முகம் அவர்களது வீட்டுக்கு விஜயம் செய்து எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக கட்சியை தனியாக பிரித்தெடுப்பதற்கு லஞ்சம் வழங்கியிருந்தார். சோஃபா ஒன்றை அவர் அன்பளிப்பு செய்திருந்தார் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். விஜய் அவர்கள் தன்னுடைய பதிலையும் இங்கே வழங்கியிருந்தார். ஆனால் இன்றைய நாளில் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான உரையாடல் ஒரு பக்கம் சட்டசபையில் இடம்பெற்றதை விட தனியாக சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டதால் இன்னும் அதிகமான சுவாரஸ்யமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் தன்னிடம் அங்கே பிரேமலதா விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி, அதுபோல உதயநிதி ஸ்டாலின் இன்னும் பல பேர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அங்கே வைத்து அமைதியாக ஒரு சில பதவியை மட்டும் வழங்கிவிட்டு பின்னர் சமூக வலைத்தளத்தில் வந்து விளக்கம் வழங்கியிருந்தார். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைத்தளத்திலே தன்னுடைய பதிலையும் நீளமாக அவர் வழங்கியிருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கிடையில் அந்த விடயத்துக்கு செல்ல முதல் இன்னொரு பக்கம் இன்று விஜய் அவர்களுக்கு முதல் நாளிலேயே மிகப்பெரும் சிக்கலை கொண்டு வந்த ஒரு விடயமாக அமைந்தது அவரது ஆஸ்தான ஜோதிடர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பதவி. இது குறித்த சரசரப்பு நேற்று இரவே வெளியாக இருந்தது. ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்று அழைக்கப்படுகின்ற விஜயின் மிக ஆஸ்தான ஜோதிடர் இவர். அண்மை காலமாக விஜய்க்கு ராசியான பல்வேறு விடயங்களை சொல்லி வந்தார் என்றும், இவரது சொல்லுக்கமையவே விஜய் தன்னுடைய செயற்பாடுகளை அண்மை காலமாக மேற்கொண்டு வந்தார் என்றும் விமர்சனங்கள் எழுந்திருந்தார். எனவே ஊத்துக்குழி ஜோதிடராக இருந்து பின்னர் டெல்லி சிங்கப்பூர் வரை செல்வாக்கு விரித்த இந்த ரத்தன் பண்டிட் இப்போது விஜயின் தமிழக முதல்வர் விஜய் அவர்களது சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் என்று நேற்று ஒரு கடிதம் ஒன்று வெளியாகிறது.
தமிழக உத்தியோகபூர்வமான அரசாங்க அறிக்கையில் இவருக்கு தனியான ஒரு அரசாங்க உதவி வந்து ஸ்பெஷல் ஆர்டர் ஆபீசர் என்று சொல்லி இவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டதாக அறிவித்தல் வெளியாகும். இதற்கு கடுமையான விமர்சனங்கள் என்று போட்டு தாழி தடுத்திருந்தார்கள். பிரேமநாதன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்னும் பல பேரது குறித்த விமர்சனங்களை சமூக வலைத்தளத்திலும் எழுப்பியதை அடுத்து ஒரே நாளில் 24 மடத்தியாலங்களுக்குள் இந்த உத்தரவு மீளப்பெறப்பட்டது. இது உண்மையில் ஒரு பக்கம் பாராட்டக்கூடிய ஒன்று. முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது, அதை எப்படியாவது சமாளித்து தாங்கள் அரசியல் ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசியல் கட்சிகள் இயங்குகின்ற சூழ்நிலையில் தங்கள் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டவுடன் உடனடியாக தமிழக வெற்றிக் கழகம் இதை பின்வாங்கிக் கொண்டது. இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜோதிடர் குறித்து இன்னும் பல்வேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவரது பழைய வரலாறுகள் கிடறப்படுகின்றன. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கும் இவர் ஜோசியராக இருந்திருக்கிறார். அப்போது இவரை ஊத்துக்குழி ஜோதிடர் என்று அழைத்திருக்கின்றார்கள். அப்போது ஒரு கொலை சம்பவத்திலும் இவரது பெயர் அடிப்பட்டதாக இப்போது சொல்லப்படுகிறது. பின்னர் இந்தியாவின் டெல்லிக்கு சென்று தன்னுடைய பெயர் ரத்தன் பண்டித் என்று சொல்லி மாற்றிக்கொண்டதாக இவர் மீது சொல்லப்படுகிறது. விஜய்க்கு மிக நெருக்கமாக இருந்த இவரது இன்னும் ஒரு பின்னணி, கடந்த டிசம்பர் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான அரசியல் பதவி வழங்கப்படுகிறது. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்று சொல்லி இவருக்கு கடிதத் தலைப்பிலே விஜய் அறிவித்து ஒரு பதவி வழங்கிய செய்தியும் ஆரம்ப காலத்திலே வெளியாகி இருந்தது. இது கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றது. எனவே அரசியல் நியமனமாக தன்னுடைய கட்சி நியமனமாக இதை கருத வேண்டியிருக்கிறது. பல பேர் இவரது நியமனத்தை நியாயப்படுத்தி என்று கருத்துரைத்திருந்தார்கள். குறிப்பாக அது எப்படி அவருக்கு தகுதி இருந்திருக்கலாம், ஜோசியம் என்பது அவரது பகுதி நேர தொழிலாக இருந்திருக்கலாம், இதன் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி வழங்கப்படுவதை யாரும் தடுக்கக்கூடாது என்றெல்லாம். அது விஜயின் தனிப்பட்ட விஜயம். ஆனால் விஜய் என்ற முதலமைச்சர் வழங்கிய பதவி, அதுவும் அரசாங்க நியமன பதவி என்ற அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இப்போது உடனடியாகவே அது மீளப்பெறப்பட்டது. இவரது ஆலோசனையின் அடிப்படையில் தான் விஜய் தன்னுடைய நடை உடை பாவனைகள், அதுபோல எழுதப்படுகின்ற கை பேனா மை மற்றும் பயன்படுத்துகின்ற விடயங்கள் என்றெல்லாம் பல்வேறு விடயங்களை விமர்சிப்பதை நாங்கள் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விடலாம். இன்று அவர் மீது, விஜய் மீது முன்வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களில் ஒன்று இந்த ஆட்சி அமைப்பதில் அவர் எதிர்கொண்ட சிக்கல், மக்களது முழுமையான நம்பிக்கையை பெறாமல் அவர் ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சிகள் தங்களுடைய தோழமை கட்சிகளை எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். கடந்த காலங்களில் இல்லாவிட்டால் கடந்த 2 நாட்களில் இந்த 2 பேருக்கிடையில் காணப்பட்ட சிநேகபூர்வமான உறவு என்பதை தாண்டி, குறிப்பாக விஜய் அவர்கள் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் விஜயம் செய்த இந்த விடயங்களை தாண்டி என்னால் சொல்லப்பட்ட விடயங்கள், இந்த சோஃபா வழங்கப்பட்டது, அதுபோல புஷ்ப ஆட்சி இடம்பெறுகிறது, இது குதிரை பெயரம் இடம்பெறுகிறது என்றெல்லாம் விமர்சனங்களுக்கு இந்த விஜய் வந்து முதலில் பதிலளித்திருந்தார். இன்று சட்டமன்றத்தில் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை மக்கள் நலம் விரும்பும் முதலமைச்சர் என்ற முறையில் நான் கொண்டு வந்தோம் என்று ஆரம்பித்து, நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் எண்ணிக்கை கணக்கெடுப்பும் அவையில் விவாதம் இடம்பெற்றது என்று ஒரு முழுமையான உரை போல ஒரு விளக்கம் இன்று அவர் சட்டசபையில் ஆற்றிய உரை பார்த்துத்தான் வாசித்திருந்தார். அந்த உரையை விட நீளமான பதிவாக இருந்தது சமூக வலைத்தளத்தில் இருந்த பதிவு. உடனடியாக ஸ்டாலின் வந்து இதற்கான பதிலை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவரும் பேஸ்புக்கிலே வழங்குகிறார். அவர் ஆரம்பிக்கும் போதே விஜயின் மீது விமர்சனங்களை முன்வைத்து ஆரம்பிக்கிறார். பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த ஆரம்பித்து, நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும், அதனால் தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்கட்சி வரிசையில் அமைந்திருக்கிறோம், பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வரியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கல என்று ஆரம்பித்து இறுதியாக சோஃபா மாடல் என்று சொல்லி முடிக்கிறார். திராவிட மாடல் போல சோஃபா மாடல். இது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலேயே சொல்ல வைக்கிறதான் எதிர்கட்சியான எங்களோட வெற்றி என்று சொல்லி அவர் முடித்திருக்கிறார். எனவே இப்போது ஒரு ஹோம்வொர்க் ஒன்றை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாளைய தினம் தமிழக முதல்வர் சட்டசபையிலே பேசும்போது இந்த கேள்விகள், இந்த விமர்சனங்களுக்கு பதில் வழங்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக அமைப்போம். இதுவரை காலமும் தமிழக சட்டசபையின் பல்வேறு அமர்வுகள் நேரடியாக காண்பிக்கப்பட்டதில்லை. இனியும் தொடர்ந்து காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் விஜய் அவர்கள் இன்னும் இறுக்கமாக உறுதியாக இந்த விமர்சனங்களுக்கு பதில் வழங்கி அந்த இடத்திலேயே பதில் வழங்க பழகிக் கொள்ள வேண்டும் என்று இப்போதே விமர்சனங்கள் ஆரம்பித்திருக்கிறது. காரணம், எதிர்கட்சி ஒன்றும் லேசுப்பட்ட கட்சி அல்ல. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே 5 வருட கால அனுபவத்தை பெற்றிருக்கிறார் இப்பொழுது சட்டசபையிலே. அதுபோல் அவருக்கு துணையாக இருக்கின்ற பல்வேறு எதிர்கட்சியின் முக்கியமான உறுப்பினர்களும் மலை விழுங்கிகள். இப்போது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியினரின் எதிர்ப்பையும் சம்பாதித்து விட்டார். இந்த பக்கம் அவர்களை சேர்த்துக்கொண்டு, எனவே இந்த தரப்பில் உள்ள அனுபவம் பெற்ற இணைய பேச்சாளர்கள், சட்டசபை அனுபவம் கொண்ட ஒரு சிலர், செங்கோட்டையன் போன்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வழிநடத்தலை கொண்டு வர வேண்டும். சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் ஏற்கனவே 1980 அதிமுக கட்சியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தார், எம்ஜிஆர் காலத்திலிருந்து. எனவே அவரும் இந்த அனுபவத்தில் சரியான முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தை வழிநடத்துவார் என்று கருதப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் பொதுமக்களால், தமிழக மக்களால் அதிகமானோரால் வரவேற்று ஏற்கப்பட்ட ஒரு ஆட்சி என்று வரும்போது அந்த ஆட்சியிடமிருந்து இந்த மக்கள் நிறைய விடயங்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்போது டாஸ்மாக் கடைகள் என்று சொல்லக்கூடிய மதுபான சாலைகளை மூடியது விஜய்க்கு ஒரு நல்ல பெயரை கொண்டு வந்திருக்கிறது. அதை கொண்டு செல்வதற்கும் இந்த ஆட்சி சரியான முறையில் நடைபெறுவதற்கும் இந்த துணை இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டுவோம்,
கடுமையான விடயங்கள் வரும்போது அதை பற்றிய விமர்சனங்களை நாங்கள் வெளியே இருந்து பார்க்கணும். நாங்கள் பார்வையாளர்கள், எங்களது விமர்சனங்களை முன்வைக்க. இப்போது இன்னும் ஒரு காட்சியை முடிவு காண்பிக்க போறேன். இந்த நாளும் அதாவது வீடியோ ஆஃப் த டே என்று சொல்லக்கூடிய சீனாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி, உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்ற சீனாவுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு பயணித்திருந்தார். அவருக்கு மிக கோலாகலமான வரவேற்பு சீனாவிலே வழங்கப்படுகிறது. சீனாவின் அதிபருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை பல முக்கியமான விடயங்களை கொண்டு வரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதிலே ஈரானுடனான இப்போது இருக்கின்ற நிலைமைகளும் பேசப்படும், அதேவேளையே உலகத்தின் பொருளாதார விடயங்களும் பேசப்படும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அண்மை காலத்தில் இருந்து வருகின்ற சில பனிப்போர் குறித்த விடயங்களும் அவதானிக்கப்பட்டு உரையாடப்பட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று கருதப்படுகிறது. 2017 பிறகு 10 ஆண்டுகளில் சீனாவுக்கு விஜயம் செய்கின்ற முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி இவர். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றிருக்கிறார். விமானம் மூலமாக சீனாவின் பீஜிங் விமான நிலையத்துக்கு சென்ற அதிபர் டிரம்புக்கு மிக உத்தியோகபூர்வமான, மிக கோலாகலமான வரவேற்பு வழங்கப்படும். சீன மற்றும் அமெரிக்க நாட்டின் கொடிகளை ஏந்தியபடி சீன நாட்டினுடைய பொதுமக்கள், குழந்தைகள், மாணவர்கள் ஆகியோர் அவருக்கு மிக கோலாகலமான வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட முக்கியமான அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து டொனால்ட் ட்ரம்ப் உரையாட இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்போடு வந்திருக்கின்ற ஏனைய வர்த்தக குழுவினர், அதுபோல் அவரது மிக முக்கியமான அரச குழுவினரும் இந்த சந்திப்புகளில் இணைந்து கொள்ளப் போகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆராயப்பட்டு அவற்றில் ஒரு சில கையெழுத்திடப்பட இருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வருகின்ற போர் சூழல், இதிலே சீனாவின் வகிபாகம், அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விடயங்களை ஜி ஜின்பிங் கேட்டறிந்து கொள்வார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அது குறித்த விளக்கங்களை வழங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பயணமானது மிக வெற்றிகரமான ஒரு பயணமாக, 2 நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வெற்றிகரமான பயணமாக அமைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதுவேளை பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதியை ஒரு முக்கியமான சந்திப்பின் போது இதை பற்றி தெரிவித்திருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. டெஹரானை பொறுத்தவரையில் தாங்கள் இப்போதைக்கு பழிவாங்க நடவடிக்கைகளை பற்றி மேற்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்க, ஆனால் தங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களுக்கு தாங்கள் பதில் நடவடிக்கையை எப்போதும் வழங்குவோம், இப்போதைக்கு தாங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. இந்த லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 15 பேர் கொல்லப்பட்டதாக செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அங்கே மட்டும் அமைதி மட்டும் நடப்பதாக இல்லை. டொனால்ட் ட்ரம்பின் இந்த சீன விஜயம் முடிவடையும் வரை அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் ஓரளவுக்கு தனிந்த நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவதானித்திருப்போம். இதுவிலே ஒரு முக்கியமான விடயம், தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இந்தியாவிலே தங்கத்துக்கு வரி விதிப்பு பொழுது தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் இறக்குமதிக்கு 6% இருந்த வரி விதிப்பு 15% அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு 72 பில்லியன் தொடர் பெறுமதியான அளவு தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழியாக தங்கத்தின் வரி அதிகரிப்பு தான் உதவும் என்று சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் மோடி அவர்கள் தன்னுடைய உரையிலே தங்கத்தை வாங்குவதை இந்தியர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த நடவடிக்கை, இலங்கையிலே இன்று ஆபரண தங்கம் என்று சொல்லக்கூடிய 22 கேரட் தங்கத்தின் 1 பவுண்ட் விலை 364,000 ரூபாய், அதுபோல 24 கேரட் தங்கத்தின் விலை 395,000 ரூபாய், கிட்டத்தட்ட 400,000 ரூபாயாக இருக்கிறது. இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவதானமாக இருக்கும். இவைதான் நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இன்றைய நாளிலும் உங்களை ARB ரோஷன் நியூஸ் நேரலை வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் என்று சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் எப்போதாவது இருந்துதான் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எங்களுக்கெல்லாம் களிப்பூட்டக்கூடிய இப்போது என்டர்டெயின்மெண்டாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் தேர்தல் தொடர்பான எக்ஸிட் பால்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தையதான கருத்து கணிப்புகளின்படியும் வெளியாகிறது. இது என்ன? இப்படி ஒரு விடயம் நாங்கள் பெரிய அளவில் கேள்விப்பட்டதில்லை என்று யாராவது இருந்தால் உங்களுக்கு சிறு விளக்கம் ஒன்றை கொண்டு வர காத்திருக்கிறேன். இப்போது இந்த எக்ஸிட் பால்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிந்தைய கருத்து கணிப்பு 4 நாட்களுக்கு முதல் வந்திருக்கிறது. தேர்தல் முடிவு உத்தியோகபூர்வமாக வர முதல் அப்படி இருக்கும்போது சட்டசபையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு நிறுவனங்கள் 3 பேரையுமே தெரிவு செய்திருக்கிறார்கள். இதைத்தான் மும்முனை போட்டி என்று சொல்கிறார்கள் தெரியவில்லை. ஸ்டாலினை பெரும்பான்மையான நிறுவனங்கள் சொல்கின்றன, மக்கள் ஸ்டாலினை தான் தெரிவு செய்கிறார்கள், திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று. ஆக்சிஸ் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தாவேகா தமிழக வெற்றி கழகம் இம்முறை ஆட்சி அமைக்கும் என்று அவர்கள் மக்கள் கருதுவதாக குறிப்பிடுகிறார்கள். இன்னும் தின மலர் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தின் செய்தி நிறுவனமும் இன்னும் ஒரு துணை நிறுவனமும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே இது மக்கள் ஏற்கனவே வாக்களித்து முடித்து விட்டார்கள். இனி தேர்தல் வாக்குகள் உத்தியோகபூர்வமாக எண்ணப்பட்ட பிறகுதான் இந்த விடயம் வெளியாகும். இதே போல ஏனைய மாநிலங்கள் ஒரு சிலவற்றின் இந்த தேர்தல் பற்றிய பிந்திய கருத்து கணிப்புகளும் வெளியாக இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இலங்கை செய்திகளை பொறுத்தவரை இன்று ஹட்டனில் இடம்பெற்ற ஒரு பஸ் விபத்து ஒருவரை பலி எடுத்திருக்கிறது. இன்னும் 22 பேர் வைத்தியசாலையில். இந்த மலையக பகுதிகளில் அண்மைய நாட்களில் அடுத்தடுத்து இப்படியான விபத்துகள் ஏற்படுவது உண்மையில் கவலை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. நாளைய தினம் இலங்கையிலே கடும் வெப்பநிலை நிலவும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அவதானமாக இருங்கள், அதை பற்றி சொல்கிறேன். இதுவேளை அரசியல் தகிப்பு ஒரு பக்கம், ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதும் பல்வேறு விமர்சனங்களை அண்மைக்கால நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருந்தாலும் பொதுமக்களுக்கு இன்னமும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிற விடயம் குறித்து இப்போது ஊடகங்கள் கவனிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கருத்துக்களை சொல்கின்றனர். இதேபோல இந்திய நாளை பொறுத்தவரையில் அரசாங்கம் நேற்று முன்தினம் நடந்த இந்த திரை சேரியிலிருந்து காணாமல் போன நிதி, அதுபோல நேற்று அமெரிக்க தபால் சேவைக்கு வழங்கப்பட வேண்டிய

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
1: தாய்மனசு திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி அம்மா பாடிய தூதுவளை இலை அரைச்சை. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துத்தான் மாமா. கேட்டு பாருங்கள் நேர்களே.

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் பாடியது ஜானகி. நல்லதொரு தம்பதியினருக்கு பொருத்தமான பாடல். அருமை. மனைவி அமைவது மட்டுமல்ல இறைவன் தந்த வரம், கணவன் அமைவதும் கூட இறைவன் தரும் வரம். தேனிசை தென்றல் தேவா இசையில் சுகமான ராகம். இசைக்குயில் ஜானகி அம்மா குரலோசை அற்புதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சின் திரைப்படத்தில் இருந்து பாடல். வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, இசை இளையராஜா, பாடியது ஜானகி அம்மா. ஆயிரம் தடவை கேட்டாலும் அழுக்காத பாடல். 90களில் திருமண வீட்டில் இது போன்ற பாடல்கள் இல்லாம இருந்திருக்காது. பாட்டின் வரிகளை கவனித்தீர்களா நேயர்களே? கேட்டு பாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய மன்னவனே மன்னவனே. மன்னவனே மன்னவனே, மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாருமில்லை தலைவா தலைவா. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும். நேயர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மறக்குமா நெஞ்சம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே, பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீடானம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து சித்திரா உன்னிமேனன் பாடிய பாடல்.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு.
1: வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்புக்கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்னும் பாடல். பாடியவர் இயேசுதாஸ். காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னது. யாரோ தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ? வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ மர்ம நியாயம்? பேசிடும் தெய்வம் ஊமை ஆகுமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கடலோர கவிதை திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி அம்மா பாடிய குடியிலே மல்லிகைப்பூ என்னும் பாடல். பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. பாறையிலே பூ முளைச்சு பார்த்தவகு யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, இளையராஜா ஜானகி அம்மா பாடிய பாடல். மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த விரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் முன் வானம் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சன் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடல். பாடியவர்கள் ஜானகி அம்மா, எஸ் பி பாலசுப்ரமணியம். சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா. சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் மானம் என்ன போகுமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல். பாடியவர் எஸ்பிபி எஸ் ஜானகி. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன், வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆளாவனை, மோகங்களின் ஆராதனை, உடலும் மனமும் தளவும் பொழுதில் உருகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் புத்தம் புது காலை பொன்னிற வேலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட, பாடியவர்கள் எஸ்பிபி சொன்னதா. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நடி நீராட வரணும், என்னை என்னை நிதம் நீயாள வரணும், பெண்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மென்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. இதோ ஒலிக்கிறது பாடல்.

என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் ஜாபம் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகினவா? இத்துடன் இன்றைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் அன்புடன் நான் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
1: தாய்மனசு திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி அம்மா பாடிய தூதுவளை இலையரைச்சை. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துத்தான் மாமா. கேட்டு பாருங்கள் நேர்களே.

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் பாடியது ஜானகி. நல்லதொரு தம்பதியினருக்கு பொருத்தமான பாடல். அருமை மனைவி அமைவது மட்டுமல்ல இறைவன் தந்த வரம், கணவன் அமைவதும் கூட இறைவன் தரும் வரம். தேனிசை தென்றல் தேவா இசையில் சுகமான ராகம். இசைக்குயில் ஜானகி அம்மா குரலோசை அற்புதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சின் திரைப்படத்தில் இருந்து பாடல். வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, இசை இளையராஜா, பாடியது ஜானகி அம்மா. ஆயிரம் தடவை கேட்டாலும் அழுக்காத பாடல். தொண்ணூறுகளில் திருமண வீட்டில் இது போன்ற பாடல்கள் இல்லாம இருந்திருக்காது. பாட்டின் வரிகளை கவனித்தீர்களா நேயர்களே? கேட்டு பாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்தில் இருந்து மனோ சித்ரா பாடிய மன்னவனே மன்னவனே. மன்னவனே மன்னவனே, மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாருமில்லை தலைவா தலைவா. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும். நேயர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மறக்குமா நெஞ்சம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே, பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து சித்திரா உன்னிமேனன் பாடிய பாடல்.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு.
1: வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்னும் பாடல். பாடியவர் இயேசுதாஸ். காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னது. யாரோ தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ? வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ மர்ம நியாயம்? பேசிடும் தெய்வம் ஊமை ஆகுமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கடலோர கவிதை திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடிய குடியிலே மல்லிகைப்பூ என்னும் பாடல். பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. பாறையிலே பூமுளைச்சு பார்த்தவது யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, இளையராஜா ஜானகி அம்மா பாடிய பாடல். மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த விரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் முன் வானம் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடல். பாடியவர்கள் ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம். சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா. சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR. மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல். பாடியவர் SPBS ஜானகி. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன், வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆளாவனை, மோகங்களின் ஆராதனை, உடலும் மனமும் தளவும் பொழுதில் உருகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல், புத்தம் புது காலை பொன்னிற வேலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பாடியவர்கள் எஸ்பிபி சொன்னதா. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நிதம் நீயாள வரணும், பெண்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. இதோ ஒலிக்கிறது பாடல்.

என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகினவா? இத்துடன் இன்றைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் அன்புடன் நான் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

வணக்கம் நேயர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சிங்கத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காட்டிலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனின்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் KS சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்து விடும் பாடல், என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமேலும் மீண்டும் ஒரு முறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மணி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நேர் கேட்டு பாருங்கள்.

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரே வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதைட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடாவின் நிகழ்ச்சிகள் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று காலை வேளையை அலங்கரிக்க வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் வளமை போன்று உங்களுடைய ஆதரவை பெற்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஓடோடி வந்து வாழ்த்துக்களை கூறும்போது இன்னும் நிகழ்ச்சியை செய்ய தூண்டுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியான உங்கள் விருப்பத்துக்கேற்ற நன்னல்ல பாடல்களாக காற்றலையில் நான் கொண்டு வருவதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரில் இரு பாடல்கள் ஒரு பாடலில் ஒலிக்கப்படும். அந்த பாடலில் உள்ளே உள்ள வரிகள் அல்லது ஏதாவது பாடலில் உள்ள ஏதாவது ஒரு வரியை எடுத்து அதில் முதல் வரியாக பாடல், இரண்டாவது பாடல் ஒரு ஒளிபரப்பாகும். அந்த வகையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது முதல் பாடல்.

காலை வழியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள் மற்றும் கிராமிய பாடல்கள் சொல்லி உங்கள் மனதையெல்லாம் கவர வருகின்றது, ஒலித்து கொண்டும் இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்கும் ஒரு வரியை தேடி அதில் ஆரம்பிக்கும் அடுத்த இரண்டாவது பாடலாக காலை வழியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள் மற்றும் கிராமிய பாடல்கள் சொல்லி உங்கள் மனதையெல்லாம் கவர வருகின்றது, ஒலித்து கொண்டும் இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள்.

பாடலுக்கும் நீங்கள் யோசிக்கலாம், எங்கே இந்த வரியே இல்லை என்று சொல்லி நிச்சயமாக இருக்கின்றது. முதல் வரியை கேட்டிருந்தால் தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஒரு வரியில் பாடல்களை அட்டகாசமாக உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரணாய் டி ஆர் லண்டன் கலிகத்திலிருந்து.

காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள், உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களாக காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நீங்கள் விரும்பி கேட்டால் எப்படி இருக்குமோ, காலை வேளையில் மனநிலை எப்படி இருக்குமோ, அந்த வகையில் பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆரின் லண்டன்.

0: ஐயா
1: இப்ப கத்து கொடுக்க போறீங்களா ஐயா?

தூத நில்லை. சகிட்ட தழுவி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது கேளானா, இருதயம் அடிக்கடி இறந்தது. தருகிறதோம் தருகிறதோம் தரு

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம், வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிச்சயமாக அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்களாக காற்றலையை அலங்கரித்தது மட்டுமில்லாமல் உங்கள் மனதுகளையும் அலங்கரித்து சென்றிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்தில் இருந்தேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இரு வானொலி அதிபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
1: தாய்மனசு திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி அம்மா பாடிய தூதுவளை இலையரைச்சி. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துத்தான் மாமா. கேட்டு பாருங்கள் நேர்களே.
2: தொண்டையில தான் நினைச்சி

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் பாடியது ஜானகி. நல்லதொரு தம்பதியினருக்கு பொருத்தமான பாடல். அருமை. மனைவி அமைவது மட்டுமல்ல இறைவன் தந்த வரம், கணவன் அமைவதும் கூட இறைவன் தரும் வரம். தேனிசை தென்றல் தேவா இசையில் சுகமான ராகம். இசைக்குயில் ஜானகி அம்மா குரலோசை அற்புதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சின் திரைப்படத்தில் இருந்து பாடல் வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, இசை இளையராஜா, பாடியது ஜானகி அம்மா. ஆயிரம் தடவை கேட்டாலும் அழுக்காத பாடல். 90களில் திருமண வீட்டில் இது போன்ற பாடல்கள் இல்லாம இருந்திருக்காது. பாட்டின் வரிகளை கவனித்தீர்களா நேயர்களே? கேட்டு பாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய மன்னவனே மன்னவனே. மன்னவனே மன்னவனே, மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாருமில்லை தலைவா தலைவா. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும். நேயர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மறக்குமா நெஞ்சம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே, பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா.

நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே. பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து சித்திரா உன்னிமேனன் பாடிய பாடல்.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு.
1: வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்னும் பாடல். பாடியவர் இயேசுதாஸ். காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னது. யாரோ தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ. வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ மர்ம நியாயம். பேசிடும் தெய்வம் ஊமை ஆகுமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கடலோர கவிதை திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடிய குடியிலே மல்கிப்பூ என்னும் பாடல். பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. பாறையிலே பூமுளைச்சு பார்த்த வகை யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, இளையராஜா ஜானகி அம்மா பாடிய பாடல். மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த விரல் தொடுமோ, இன்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் உன் வானம் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடல். பாடியவர்கள் ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம். சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா. சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல். பாடியவர் எஸ்பிபி எஸ் ஜானகி. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன், வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆலாவனை, மோகங்களின் ஆராதனை, உடலும் மனமும் தளவும் பொழுதில் உருகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் புத்தம் புது காலை பொன்னிற வேளை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பாடியவர்கள் எஸ்பிபி சொன்னதா. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நிதம் நீயாள வரணும், பெண்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. இதோ ஒலிக்கிறது பாடல்.

என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகினவா? இத்துடன் இன்றைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் அன்புடன் நான் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்து விடும் பாடல், என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமேலும் மீண்டும் ஒரு முறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக SPB KS சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நேர் கேட்டு பாருங்கள்.
1: உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரே வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

இன்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம், மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதையிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடாவின் நிகழ்ச்சிகள் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று காலை வேளையை அலங்கரிக்க வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் வளமை போன்று உங்களுடைய ஆதரவை பெற்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஓடோடி வந்து வாழ்த்துக்களை கூறும்போது இன்னும் நிகழ்ச்சியை செய்ய தூண்டுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியான உங்கள் விருப்பத்துக்கேற்ற நன்னல்ல பாடல்களாக காற்றலையில் நான் கொண்டு வருவதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரில் இரு பாடல்கள் ஒரு பாடல் ஒலிக்கப்படும். அந்த பாடலில் உள்ளே உள்ள வரிகள் அல்லது ஏதாவது பாடலில் உள்ள ஏதாவது ஒரு வரியை எடுத்து அதில் முதல் வரியாக பாடல், இரண்டாவது பாடல் ஒரு ஒலிபரப்பாகும். அந்த வகையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது முதல் பாடல்.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிளவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

காலை வழியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள் மற்றும் கிராமிய பாடல்கள் சொல்லி உங்கள் மனதையெல்லாம் கவர வருகின்றது, ஒலித்து கொண்டும் இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்கும் ஒரு வரியை தேடி அதில் ஆரம்பிக்கும் அடுத்த இரண்டாவது பாடலாக காற்றலையில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக இந்த தாய்க்கிழவி பாடலுக்கும் இப்போ வரக்கொன்ற பாடலுக்கும் நீங்கள் யோசிக்கலாம் இது இங்கே இந்த வரியே இல்லை என்று சொல்லி நிச்சயமாக இருக்கின்றது. முதல் வரியை கேட்டிருந்தால் தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஒரு வரியில் இரு பாடல்களை அட்டகாசமாக உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து.

காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பாடல்கள், உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களாக காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நீங்கள் விரும்பி கேட்டால் எப்படி இருக்குமோ, காலை வேளையில் மனநிலை எப்படி இருக்குமோ, அந்த வகையில் பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆரின் லண்டன்.

0: எடுக்கடா எனக்கு தறிக்கிட்ட தக்க
1: இப்ப கத்து கொடுக்க போறீங்களா?

தூதனில்லை. சகிட்ட தழுவி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது சேவானா, இருதயம் அடிக்கடி இறந்தது. தருகிறதோம் தருகிறதோம் தரு

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம், வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிச்சயமாக அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்களாக காற்றலையை அலங்கரித்தது மட்டுமில்லாமல் உங்கள் மனதுகளையும் அலங்கரித்து சென்றிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்தில் இருந்தேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இரு வானொலி அதிபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
1: தாய்மனசு திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி அம்மா பாடிய தூதுவளை இலையரைச்சி. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துத்தான் மாமா. கேட்டு பாருங்கள் நேர்களே.

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் பாடியது ஜானகி. நல்லதொரு தம்பதியினருக்கு பொருத்தமான பாடல். அருமை. மனைவி அமைவது மட்டுமல்ல இறைவன் தந்த வரம், கணவன் அமைவதும் கூட இறைவன் தரும் வரம். தேனிசை தென்றல் தேவா இசையில் சுகமான ராகம். இசைக்குயில் ஜானகி அம்மா குரலோசை அற்புதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சின் திரைப்படத்தில் இருந்து பாடல். வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, இசை இளையராஜா, பாடியது ஜானகி அம்மா. ஆயிரம் தடவை கேட்டாலும் அழுக்காத பாடல். 90களில் திருமண வீட்டில் இது போன்ற பாடல்கள் இல்லாம இருந்திருக்காது. பாட்டின் வரிகளை கவனித்தீர்களா நேயர்களே? கேட்டு பாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்தில் இருந்து மனோ சித்ரா பாடிய மன்னவனே மன்னவனே. மன்னவனே மன்னவனே, மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாருமில்லை தலைவா தலைவா. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும். நேயர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மறக்குமா நெஞ்சம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே, பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து சித்திரா உன்னிமேனன் பாடிய பாடல்.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு.
1: வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்புக்கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்னும் பாடல், பாடியவர் இயேசுதாஸ். காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னது, யாரோ தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ. வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ மர்ம நியாயம், பேசிடும் தெய்வம் ஊமை ஆகுமோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கடலோர கவிதை திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடிய குடியிலே மல்கிப்பூ என்னும் பாடல். பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. பாறையிலே பூமுளைச்சு பார்த்த வகு யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, இளையராஜா ஜானகி அம்மா பாடிய பாடல். மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த விரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் முன் வானம் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சன் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடல். பாடியவர்கள் ஜானகி அம்மா, எஸ் பி பாலசுப்ரமணியம். சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா, சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல். பாடியவர் எஸ்பிபி எஸ் ஜானகி. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன், வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆலாவனை, மோகங்களின் ஆராதனை, உடலும் மனமும் தளவும் பொழுதில்லும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல், புத்தம் புது காலை பொன்னிற வேலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பாடியவர்கள் எஸ்பிபி சொன்னதா. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நிதம் நீயாள வரணும், பெண்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. இதோ ஒலிக்கிறது பாடல்.

என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகினவா? இத்துடன் இன்றைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் அன்புடன் நான் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
1: தாய்மனசு திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி அம்மா பாடிய தூதுவளை இலையரைச்சை. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துத்தான் மாமா. கேட்டு பாருங்கள் நேர்களே.
2: தொண்டையில தான் நினைச்சி

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் பாடியது ஜானகி. நல்லதொரு தம்பதியினருக்கு பொருத்தமான பாடல். அருமை. மனைவி அமைவது மட்டுமல்ல இறைவன் தந்த வரம், கணவன் அமைவதும் கூட இறைவன் தரும் வரம். தேனிசை தென்றல் தேவா இசையில் சுகமான ராகம். இசைக்குயில் ஜானகி அம்மா குரலோசை அற்புதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் உன்னை நினைச்சு பாட்டு படிச்சின் திரைப்படத்தில் இருந்து பாடல் வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, இசை இளையராஜா, பாடியது ஜானகி அம்மா. ஆயிரம் தடவை கேட்டாலும் அழுக்காத பாடல். 90களில் திருமண வீட்டில் இது போன்ற பாடல்கள் இல்லாமல் இருந்திருக்காது. பாட்டின் வரிகளை கவனித்தீர்களா நேயர்களே? கேட்டு பாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய மன்னவனே மன்னவனே. மன்னவனே மன்னவனே, மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாருமில்லை தலைவா தலைவா. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும். நேயர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மறக்குமா நெஞ்சம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காற்றாடி போலாடுதே, பாடியது ஜெயச்சந்திரன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீடானம்மா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து சித்திரா உன்னிமேனன் பாடிய பாடல். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு. வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே, ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்னும் பாடல். பாடியவர் இயேசுதாஸ். காதல் என்பதே பாவம் என்பதாய் தீர்ப்பு சொன்னது. யாரோ தூய காதலை தூர தள்ளியே தீயை மூட்டுவாரோ? வஞ்சி பூவும் வாழுமோ இல்லை தீயில் வேகுமோ மர்ம நியாயம்? பேசிடும் தெய்வம் ஊமை ஆகுமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கடலோர கவிதை திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடிய குடியிலே மல்கிப்பூ என்னும் பாடல். பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. பாறையிலே பூமுளைச்சு பார்த்தவது யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, இளையராஜா ஜானகி அம்மா பாடிய பாடல். மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த விரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் உன் வானம் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடல். பாடியவர்கள் ஜானகி அம்மா, எஸ் பி பாலசுப்ரமணியம். சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா. சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் மானம் என்ன போகுமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல். பாடியவர் எஸ்பிபி எஸ் ஜானகி. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன், வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆலாவனை, மோகங்களின் ஆராதனை, உடலும் மனமும் தளவும் பொழுதில் உருகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் புத்தம் புது காலை பொன்னிற வேலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பாடியவர்கள் எஸ்பிபி சொன்னதா. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நிதம் நீயாள வரணும், பெண்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. இதோ ஒலிக்கிறது பாடல்.

என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகினவா? இத்துடன் இன்றைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் அன்புடன் நான் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றும் உங்களை மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போவோமா நேர்களே? நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஜோடி திரைப்படத்தில் இருந்து. காதல் கடிதம் தீட்டவே, பாடியவர்கள் எஸ் ஜானகி, உன்னிமேனன். காதல் கடிதம் தீட்டவே மிகமில்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா பேனா மையோ தீந்திடம். சந்திரனும் சூரியனும் மஞ்சள் காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் மஞ்சள் உன்னை சேர்ந்திடும். இதோ ஒலிக்கிறது பாடல் நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்தில் இருந்து தோல்வி நிலையென நினைத்தாள். பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ். விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னுமேன் பாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னுமேன் ஈரம். உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? இதோ ஒலிக்கிறது பாடல்.

மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்டேன் சீதையை திரைப்படத்தில் இருந்து ஜார்வந்து பூவுக்குள் கிச்சு கிச்சு மூட்டியதோ. பாடியவர் உன்னிகிருஷ்ணன். வண்ணத்து பூச்சிகள் வானவில்லை சூடியதோ, வாலிப திரைகள் கிளிகின்றதோ, அழகான மாற்றங்கள் ஆரம்பம். இதோ ஒலிக்கிறது பாடல்.

ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா. இசை இளையராஜா, பாடியவர்கள் எஸ். ஜானகி, எஸ்பிபி. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உண்ணாத் தவிக்கும் பொன்னுமணி. இதோ ஒலிக்கிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சூரியகாந்தி திரைப்படத்தில் இருந்து பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்மா. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சௌந்தரராயன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட சிரிக்கும். வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும். நேயர்களே கேளுங்கள், இதோ ஒலிக்கிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இந்தியன் திரைப்படத்தில் இருந்து பச்சை கிளிகள் தோளோடு, பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ். பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோம் அடியோடு, சின்ன சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு நேர்களே. இதோ ஒலிக்கிறது பாடல்.

ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் உத்தமராசா திரைப்படத்தில் இருந்து இந்த மாமனோட மனசு என்னும் பாடல். பாடியவர் எஸ்பிபி ஜானகி. அக்காலின் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன், மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன், விரும்பியது இந்நேரம் கிடைக்கிற போது வரும் ஏக்கம் நெஞ்சிலேது.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து என் வாழ்க்கை மென்னவனி. பாடியவர் அனுராதா ஸ்ரீ. உன்னையே பார்த்த கண்கள் இன்று ஒளியற்று கிடக்கிறது. உன்னையே நினைத்த மனம் இன்று உணர்வற்று புரள்கிறது. எனக்கு சொந்தமும் வந்தமும் சுற்றும் சூழலும் யாவும் நீதானே. நான் பேசிடும் பேச்சும் சுவாசிக்கும் மூச்சும் எதுவும் நீதானே. இதோ ஒலிக்கிறது பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்தில் இருந்து என்னவென்று சொல்வதம்மா. பாடியவர் எஸ்பிபி. முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்புரை முத்தாரம், நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை, வண்ண பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள், நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூக்கோலம் தான் போடுவாள் காலில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்சின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி. ஒலிக்க இருக்கும் பாடல் எங்க சின்னராஜா திரைப்படத்தில் இருந்து கொண்ட சேவல் கூவும் நேரம். பாடியவர்கள் எஸ்பிபி ஜானகி. கணவன் மனைவியின் ஈடு இணையற்ற அன்பினை எடுத்து சொல்வதற்கு இதைவிட ஒரு பாடல் தேவையா? ஒலிக்கிறது பாடல்.

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்ததோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் ராஜி. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் வானொலிக்கு வருவது மறக்குமா நெஞ்சம்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காற்றலை ஊடா.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வரும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்று சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனின்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.